சமுதம். வணக்கம் நேர்களே, இசை அமுதம் நிகழ்ச்சியில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் கேட்கலாம். இன்றைய இசை அமுதம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நேரம் 5:37. இசை அமுதம் கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு வியாழக்கிழமை, அதுவும் பிரதோஷம். சிவபெருமான மனதார நினைத்துட்டு கோவிலுக்கு செல்லும் போது மறக்காம செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல, சிவன் கோவிலா இருந்தது அப்படின்னா கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிட்டு சிறிது நேரம் அமர்ந்து எழுந்து உடல் இருக்கக்கூடிய தூசி முதல் தட்டி விட்டு தான் எழவேணும் அப்படின்னு சொல்வாங்க. ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு வரக்கூடாது சிவன் கோவிலுக்கு சென்றால் அப்படின்றது ஒரு ஐதீகம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா தரிசனம் முடிந்த உடனே அங்க அமரக்கூடாது, நேரா வீட்டிற்கு செல்லணும் அப்படின்ற ஒரு ஐதீகம். ஏன் அப்படின்னா, பெருமாளோடு மகாலட்சுமி இருப்பதனால மகாலட்சுமியை தரிசனம் செய்துட்டு அந்த மகாலட்சுமியை நம்மோடு வீட்டிற்கு அழைத்து வருதல் அப்படின்றதற்காக பெருமாள் கோவிலில் அமரக்கூடாது, சிவன் கோவிலில் அமர்ந்து தூசி தட்டித்தான் எழுந்து வரணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சரி, 3வது, 4வது, 5வது விஷயம் என்ன தொடர்ந்து கேட்கலாம். இசை அமுதம்

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசைய முதம் கேட்டிருக்கோம். நேரம் 5:42. கோவிலுக்கு சென்றால் மறக்க முடியாமல் மறக்கக்கூடாத ஒரு 5 விஷயங்கள் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். முதல் 2 விஷயம், சிவன் கோவிலுக்கு போனா என்ன பண்ணணும், பெருமாள் கோவிலுக்கு போனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் இல்லையா. அடுத்ததான் 3வது, கோவிலில் கொடுக்கக்கூடிய திருநீர் குங்குமம், இதை கண்டிப்பாக வந்து நெற்றியில் இடணும். அதில் சில குறிப்புகள் இருக்கு. என்னென்னா, திருநீரை முதல்ல வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் குங்குமம் வைக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஏன் அப்படின்னா, திருநீர் சிவபெருமானாகவும் குங்குமம் அம்பிகையின் சக்தியின் ரூபமாகவும் கருதப்படுது. அதனால முதல்ல திருநீரும் அதற்கப்புறமா குங்குமமும் வைக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். தொடர்ந்து 4வது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கோவிலுக்கு சென்றால் மறக்காம செய்ய வேண்டிய 5 விஷயங்கள்ல 4வது விஷயம் என்ன? தீர்த்தம் பருகணும். அதாவது தீர்த்தம் கொடுப்பாங்க, அதுவும் குறிப்பா பெருமாள் கோவில்ல துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை தலையில மட்டும் துளைக்காம அதை கண்டிப்பா பக்தியோட பருகணும் அப்படின்றது முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த துளசியோட தேனும் கலந்திருப்பாங்க, மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்றதற்காக அதை கண்டிப்பா பருகணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது 5வது விஷயம் என்ன? கோவிலுக்கு சென்று வழிபட்டதுக்கு அப்புறமா கோவில்ல இருந்து திரும்பி வரும் பொழுது அந்த கோபுரத்தையும் மூலவரையும் ஒரு முறை திரும்பி பார்த்து வணங்க வேண்டும். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். கோவிலுக்கு சென்றால் மறக்காம செய்யற 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் அதிகாலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையமுதம் கேட்டுட்ருக்கோம். நிறைவான பாடல் வாராஜா வா படத்திற்காக.

இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும், இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.

0: நவராத்திரி உற்சவம். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 11/10/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 20/10/2026 செவ்வாய்க்கிழமை வரை மாலை 6 மணி முதல் நவராத்திரி உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதில் குறிப்பாக 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சலங்கை பள்ளி மாணவர்களின் நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெறும். இதுவரை இசைய முதம் கேட்டோம் என்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷாத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 10/10/2026 அதாவது வருகிற சனிக்கிழமை அன்று காலை 9 முதல் மாலை 3 வரை மதுரா கல்லூரி மதுரையில் நடைபெறவுள்ளது. இந்த முகாமிற்கு 200 மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலி பணியிடங்களுக்கான வேலை நாடுநர்களை தேர்வு செய்ய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் 12 வரை ஐடிஐ, டிப்ளமோ, நர்சிங் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பினை பெறலாம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள்

மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்கள் விவரங்களை www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கு பெறலாம். மேலும் இம்மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று வேலை நாடுநர்கள் தங்கள் சுய விவர குறிப்பு, அதாவது பயோடேட்டா, கல்வி சான்றிதழ் நகல், ஆதார் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு பெறுவதனால் தங்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எந்த விதத்திலும் பாதிக்காது எனவும், இது முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். சேவை செய்திகள் கேட்டோம். இனி புதிய கால நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பூக்கள் விடும் தூது படத்திற்காக

0: ராஜேந்திரன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். பூக்கள் விடும் தூது படத்திற்காக புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம் நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: விருந்து என்ற சொல்லுக்கு தமிழில் புதுமை என்று பொருள். முகம் தெரியாத முன்பின் அறியாத ஒரு புதியவரை தன் இல்லம் தேடி வரும்போது அவரை இன்முகத்தோடு வரவேற்பதற்கு விருந்தோம்பல் என்று பெயர். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது நாம் பொருள்களை சேர்த்து இல்லறம் நடத்தி வாழ்வதெல்லாம் நம்மை தேடி வரும் விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மட்டும்தான். விருந்தோம்பல் என்பது ஏதோ கடமைக்காக செய்த ஒன்று அல்ல, அது அவர்களின் அன்றாட வாழ்வியலோடு கலந்த கலவையாக இருக்கிறது. சங்க இலக்கிய நூலான நற்றிணையில் ஒரு அழகான காட்சி வருகிறது. அன்றைய காலத்தில் வீட்டின் கதவுகள் மிக தூய்மையான மரங்களால் பெரிதாக செய்யப்பட்டிருக்கும். இரவு நேரத்தில் வீட்டின் தலைவி கதவை அடைப்பதற்கு முன்னால் தெருவில் நின்று சத்தமாக கேட்பாளாம், யாராவது பசியோடு இருக்கிறீர்களா, உணவருந்து வருகிறீர்களா என்று. பலர் புகுவாய் வாயில் அடைப்பு கடவுனர் வருவீர் உள்ளிரோர் எனவும். இதனை அடைப்பு கடவானர் என்ற நற்றிணை பாடல் வர்ணிக்கிறது. அதாவது பசியோடு யாராவது வெளியில் இருக்கப் போகிறார்களா என்று அஞ்சி எல்லோரையும் அழைத்து உணவிட்ட பிறகே கதவை அடைக்கும் வழக்கம் நம் தாய்மார்களுக்கு இருந்திருக்கிறது. அது மட்டுமா, நள்ளிரவில் கதவை தட்டினாலும் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று சினங்கொள்ளாமல் நெஞ்சம் மகிழ்ந்து உணவிடும் பெண்ணின் நிலையை பற்றி நற்றிணை பாடல் பாடுகிறது. அதை போன்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஒரு பெரும் உண்மையை உடைக்கிறார். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி கணவன் தன்னை விட்டு பிரிந்ததற்கு வருந்தியதை விட ஒரு விஷயத்திற்காக மிகவும் அதிகமாக வருந்தினாளாம். அது என்ன தெரியுமா? கோவலன் இல்லாததால் தன் வீட்டிற்கு வரும் துறவிகளையும் விருந்தினர்களையும் அவளால் உபசரிக்க முடியவில்லையாம். அறவோருக்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோருக்கு எரித்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல். அதாவது முன்னோர்கள் காட்டிய சிறந்த வழியான விருந்தோம்பலை நான் இழந்துவிட்டேன் என்று கண்ணகி கலங்கினார். அப்படியே கம்பராமாயணத்திற்கு வந்தால் மிதிலை நகரின் செல்லும் வழியில் கம்பன் வர்ணிக்கும் போது அங்குள்ள வீடுகளில் வறுமை இல்லை என்கிறார். ஏன் வறுமை இல்லை? அங்கு எல்லோரும் தர்மம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கு யாரும் இல்லாதவரை இல்லை. ஏனென்றால் வந்த விருந்தினரை உபசரித்து கொண்டு இருப்பதுதான் அவர்களின் கடமையாக இருந்தது. உணவிடுவது மட்டும் விருந்தல்ல, அதை எப்படி வழங்குகிறோம் என்பதில்தான் தமிழனின் நாகரிகம் அடங்கியிருக்கிறது. ஒருவர் நம் வீட்டிற்கு வரும்போது நம் காட்டு முகம் எப்படி இருக்க வேண்டும்? வள்ளுவர் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உவமையை கூறுகிறார். அனிச்சமலர் என்றொரு பூ உண்டு, மோப்பக்குலையும் அனிச்சம். அதாவது அந்த பூவை எடுத்து மூக்கின் அருகில் வைத்து முகர்ந்து பார்த்தாலே அது வாடிவிடுமாம். ஆனால் நம் வீட்டிற்கு வரும் விருந்தினரின் மனம் எப்போது வாடும் தெரியுமா? நாம் அவர்களை பார்த்து இன்முகம் காட்டாமல் லேசாக நம் முகத்தை திருப்பினாலே அவர்களின் மனம் வாடிவிடும். மோப்பக்குலையும் அணிச்ச முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. எனவேதான் ஒருவர் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்கிறோம். அவனுடைய இல்லத்தில் திருமகளே நிரந்தரமாக தங்கியிருப்பாள் என்பது பொருள். காக்கை கூட தனக்கு கிடைத்த உணவை தன் சுட்டத்தாரை கா கா என்று கூவி அழைத்து உண்ணும். காக்கைக்கு இருக்கும் அந்த அன்பு மனிதனுக்கு இருக்க வேண்டாமா? காக்கை கரவா கரைந்துண்ணும் என்ற பழமொழி நமக்கு உணர்த்துவது இந்த விருந்தோம்பல் தத்துவத்தை தான். சங்ககாலம் தொட்டு இன்று வரை நம் குருதியில் ஊறிய குணம் இந்த விருந்தோம்பல். ஆனால் இன்றைய கணினி யுகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அழைப்பு மணி சத்தம் கேட்டாலே யார் இந்த நேரத்தில் தொந்தரவு செய்கிறார்கள் என்று முகம் சுளிக்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வீட்டின் வாசல்களில் நாய் ஜாக்கிரதை என்று போர்டு மாட்டும் நாம் விருந்தினரே வருக என்ற வாசகத்தை இதயத்தில் எழுத வேண்டாமா? அமெரிக்கா, லண்டன், உலகத்தின் எந்த மூலைக்கு தமிழன் சென்றாலும் அங்கு வரும் அயலாருக்கு அவன் முதலில் கொடுப்பது ஒரு குவளை தண்ணீர், அன்பான புன்னகைதான். காகத்திற்கு சோறிடுவதில் தொடங்கி அண்டை வீட்டாருக்கு பகிர்ந்தளிப்பது வரை நம் வாழ்

0: உயிரியல் முழுக்க இந்த ஈகை குணம் நிறைந்துள்ளது. தமிழரின் தொன்மையான தூய்மையான இந்த விருந்தோம்பல் பண்பை காப்போம், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: இப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-57
6: அக்டோபர் 8 இந்நாளின் சிறப்பு. நம் தேசத்தை பாதுகாக்க தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை என முப்படைகள் உள்ளன. நம் தரைவழி நீர்வழி பகுதிகளை மட்டுமல்லாமல் ஆகாய வழியிலும் பாதுகாப்பை வளப்படுத்த 1932 இதே நாளான அக்டோபர் 8 இந்திய விமானப்படை நிறுவப்பட்டது. அதன்படி இன்று இந்திய விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது.
7: அமைதிக்காக வழங்கப்படும் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்ட இந்திய விஞ்ஞானி ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த 1922 அக்டோபர் 8
6: JP என அனைவராலும் அறியப்பட்ட விடுதலை இயக்கத்தில் பங்காற்றிய விடுதலை போராட்ட வீரர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் நினைவு தினம் 1979 அக்டோபர் 8
7: பாட்டுக்கோட்டை என அனைவராலும் பெருமதிப்புடன் அழைக்க பெற்ற கவிநடைகள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் நினைவு தினம் 1959 அக்டோபர் 8.
6: இளைய சமுதாயத்தின் ரசனைக்கேற்ப பாடல்களை இயற்றி நினைவில் நின்ற சினிமா பாடலாசிரியர் பிறைசூடன் அவர்களின் நினைவு தினம் 2021 அக்டோபர் 8.
7: பெருநாட்டின் கடற்படை தினம் இன்று அக்டோபர் 8.
6: ஜெர்மனி மேற்கு போலந்தை இணைத்துக் கொண்ட நாள் 1939 அக்டோபர் 8.
7: இந்திய தடகள விளையாட்டு வீரர் மில்கா சிங் அவர்களின் பிறந்த தினம் 1935 அக்டோபர் 8.
6: இந்திய அறிவியலாளர் கோனா ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த தினம் 1922 அக்டோபர் 8.
7: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
5: நேரம் 6:17 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. உலகில் விலைக்கு வாங்க முடியாதது அன்பு மட்டுமே. அன்பு கிடைத்துவிட்டால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமெனாலும் சாதிக்கலாம். அன்போடு இருப்போம், புன்னகையோடு இருப்போம் என்று சொல்லி புதிய கலை நிகழ்ச்சியில் பாடலில் கேட்டு ரசிக்கலாம். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திலிருந்து

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியில் இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி, நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தொழில் காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சக்கம்பட்டி ஸ்ரீ சுயம்பு ஊற்று நாதர் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் தொடர்ச்சி. காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பரம். அதைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. காலை 9:00 செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சல். 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம்.

பத்துமுப்பதற்கு இருபடு பாடல்கள் நிகழ்ச்சியில் நூறு சுவாமி லத்தி படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. உலக மனநல தினம் முன்னிட்டு நிஜ குரல்களும் நிஜமான மாற்றங்களும். உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள், உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 12:02 சிநேகிதியே. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், பிற்பகல் 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்லவரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ விளங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 5:20 மாலை தென்றல். அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புகள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், கம்பு ஐஸ்கிரீம் தயாரித்தல் குறித்து மதுரை வசந்தி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு விளங்குகிறார் சக்தி சரவணகுமார், 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம். இதுவரை கேட்டு ரசித்தோம் நிகழ்ச்சியும் நேரமுமாக. தொடர்ந்து கேட்கலாம் பாடல் தேவர் மகன் படத்திற்காக.

அட புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: பூம் பொனியா போச்சு அம்மம்மா.
1: புதியது பிறந்தது பழையது ஒருங்குது அழகா சிவ சிவ பழைய பரம சிவமே. பழைய பழைந்தது வைத்தியம் அளித்து

நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, கரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. மழை பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. உண்ணாச்சி பாரு இது வர வேண்டான ஊரு, அண்ணாச்சி மூளை முடிச்சது பொன்னான வேலை. படவீராப்பும் பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா.

அண்ணன் மொழியை கேட்டிடனும் ஓரினத்து மக்கள் தான், ஓர்வயத்து பிள்ளைதான். அடியம்மாடி தெம்மாங்கு பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரர.

0: வெற்றிடனும் ஓர் இனத்து மக்கள் தான், ஓர் வயத்து பிள்ளைதான். அடியம்மா ஆடி தெம்மா அங்கு பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அர அர சிவசிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவசிவ பழைய பரமசிவமே. ஒன்னாச்சி பாரு இது வர ரெண்டா நம்பூரு கை, அண்ணாச்சி மூலம் முடிச்சது பொன்னா நவேல. அட வீராப்பும் பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரகர சிவசிவ பழைய பரமசிவமே.
1: மேலும் 6:30.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
2: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
6: இன்னைக்கு கணினி இணையம், அதாவது இன்டர்நெட், எப்படி உலக மக்களை எல்லாம் டிஜிட்டல் முறையில இணைக்குதோ அதே போல பூஞ்சைகள்ங்கிறது தன்னோட வேர் போன்ற இலைகள் மூலமா தாவரங்களையும் மரங்களையும் ஒன்னா இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய இயற்கை இணையமாகும். இதை நம்ம அறிவியல் உலகம் வுட் வைட் வெப்னு அழைக்கிறோம். மண்ணுக்கு அடியில் காளான் போன்ற பூஞ்சைகளோட மெல்லிய நூல் மாதிரியான இலைகள் பல கிலோமீட்டருக்கு பரவி இருக்கும். இந்த இலைகளுக்கு மைசீலியம்னு பேரு. இந்த மைசீலியம் இலைகள் தான் மரங்களோட வேர்களை இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான வலை அமைப்பை உருவாக்குது. இந்த இயற்கை இணையம் எப்படி செயல்படுதுன்னா, ஒரு மரத்தை பூச்சிகளோ இல்லைனா ஏதாவது ஒரு நோயோ தாக்குனா அந்த மரம் பூஞ்சை வலையமைப்பின் மூலமா பக்கத்தில் இருக்க மரங்களுக்கு எச்சரிக்கை சிக்னல்களை அனுப்பும். இதை மற்ற மரங்கள் புரிஞ்சுக்கிட்டு தங்களை தற்காத்துக்கிற வேதிப்பொருட்களை முன்கூட்டியே சுரக்கும். எவ்வளவு அழகான தகவல் பரிமாற்றம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, காடுகளில் இருக்கக்கூடிய பெரிய முதிர்ந்த மரங்கள், அதாவது மதர் ட்ரீஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இந்த மதர் ட்ரீஸ் சூரிய ஒளி கிடைக்காத சின்ன மரக்கன்றுகளுக்கு இந்த பூஞ்சை இலைகள் வழியாத்தான் சர்க்கரை, அதாவது உணவு, இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களையும் அனுப்பி அதுக்கும் உயிர் கொடுத்து காப்பாற்றும். இதனால தான் இந்த மரங்களுக்கு மதர் ட்ரீஸ்னு பேர் வந்தது. இப்படி உணவு பகிர்றதுல முக்கிய பங்கு வகிக்கிற இந்த பூஞ்சைகள், தாவரங்கள் பூஞ்சைகளுக்கு தேவையான கார்பனை வழங்குது. பதிலுக்கு பூஞ்சைகள் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர், பாஸ்பரஸ், நைட்ரஜன் மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு தாவரங்களுக்கு கொடுக்குது. இப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பண்டமாற்று முறை காலங்காலமா நடந்துகிட்டு வருது. இந்த பூஞ்சைகள் இல்லைனா பூமியில உயிரினங்கள் வாழ்றதே சாத்தியம் இல்லாம போயிடும். ஒரு நல்ல தூய்மை பணியாளரா காடுகளில் விழுற கூடிய காய்ந்த இலைகள், விலங்குகளோட உடல்களை எல்லாம் இந்த பூஞ்சைகளால மட்டும்தான் முழுமையா சிதைக்க முடியும். மண்ணுக்குள்ள வளமான ஊட்டச்சத்தா மாத்துது. பூஞ்சைங்கிறது வெறும் காளான் மட்டும் இல்லை, காடுகளோட மூளையாகவும் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமாகவும் செயல்பட்டு பூமியின் உயிரோட்டத்தையே நிலைநிறுத்துது. இந்த பூஞ்சைகள் மட்டும் இல்லைன்னா பூமி மக்காத குப்பைகளால நிறைஞ்சு போய் இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலை கழிவுகள், கச்சா எண்ணெய், கன உலோகங்களால மாசுபட்ட நிலத்தை கூட அல்லது நீரையும் கூட இந்த பூஞ்சைகளை வச்சு நாம சுத்தப்படுத்திட முடியும். இந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு மைக்ரோ ரிமீடியேஷன். ஆம், சில குறிப்பிட்ட பூஞ்சைகளுக்கு காற்றில்லாத குப்பைக்கு கீழ்நிலையில கூட பிளாஸ்டிக் பொருட்களை சிதைக்கிற தனித்துவமான என்சைம்கள் சுரக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சில பூஞ்சைகளோட என்சை

0: பாம்புகள் கடல்லையும் நிலத்திலையும் கொட்டுற கச்சா எண்ணெயோட நச்சு மூலக்கூறுகளை உடைச்சு அதை ஆபத்தில்லாத கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் கூட மாற்றுதான். நம்ம சொல்லக்கூடிய சிப்பி காளான்னு சொல்லுவோம்ல, அது கூட மண்ணில் கலந்திருக்கக்கூடிய ஈயம், காட்மியம், பாதரசம் மாதிரியான நச்சு உலோகங்களை உறிஞ்சி தனக்குள்ளே தேக்கி வச்சுக்கிட்டு தான். இதனால் நச்சுக்கள் நிலத்தடி நீரில் கலக்காமல் தடுக்கப்படுது. இப்படி இயற்கை விவசாயத்திலையும் கழிவு மேலாண்மையிலையும் மாசு கட்டுப்பாட்டிலையும் முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு வருது இந்த காளான்கள். இதைத்தான் நம்ம வேடிக்கையாக இதன் அருமை தெரியாமல் நேற்று மழையில் இன்றைக்கு முளைச்ச காளான்னு அற்பமாக பேசிடுறோம். பூமியோட சுற்றுச்சூழலுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த பூஞ்சைகளுக்கு நாம் அனைவருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா.

0: புதிய காலை கேட்டுட்ருக்கோம். இன்று பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 21 நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொற்கேடு, இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் அமைந்துள்ள சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் அசோலா என்ற கால்நடை தீவனம் உள்ளது. தேவைப்படுவோர் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். இலை சுருட்டு புழு அல்லது சுருள் பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். நிலக்கடலையை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகளில் இதுவும் ஒன்று. இந்த பூச்சியின் புழுக்கள் அடுத்தடுத்து இருக்கும். இலைகளை ஒன்றாக சேர்த்து பின்னிவிட்டு அதனுள் இருந்து கொண்டே இலைகளை சுரண்டி உண்கின்றது. இதனால் இலைகள் உருவிழந்து நாளடைவில் காய்ந்து விடுகின்றன. மேலும் புழுக்களின் தாக்குதலில் செடிகளின் வளர்ச்சி குன்றிவிடும். அதிகம் தாக்கப்பட்ட பயிர் தீயினால் கருகியதை போன்ற தோற்றத்தை கொடுக்கும். மானாவாரி பயிர் இப்பூச்சியினால் அதிகம் தாக்கப்படுகிறது. படர் ரகங்களை விட குத்து ரகங்கள் அதிகம் தாக்கப்படும். பெண் அந்துப்பூச்சி மிக சிறிய கோள வடிவிலான பளபளப்பான முட்டைகளை இளம் தளிர் இலைகளின் மேல் குருத்து பாகத்திலும் தனித்தனியாக இடும். 3-4 நாட்களில் இளம் புழுக்கள் வெளிவரும். அவை சாம்பல் நிறமாகவும் கருமையான தலையுடனும் தென்படும். சுமார் 2 வாரங்களில் முழு வளர்ச்சி அடையும். புழுக்கள் பச்சை நிறமாகவும் கரும் தலையுடனும் பளபளப்பாகவும் 4-6 மில்லிமீட்டர் நீளமாகவும் இருக்கும். அவை இலை சுருள்களுக்கு உள்ளேயே கூட்டுப்புழுக்களாக மாறும். கூட்டுப்புழு சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். கூட்டுப்புழுவிலிருந்து 4-5 நாட்களில் அந்துப்பூச்சி வெளிவரும். அந்துப்பூச்சிகள் மிக சிறியவைகளாகவும் கரும் பழுப்பு நிறமுடைய இறக்கைகளுடனும் தென்படும். முன் இறக்கைகளின் மேல் விளிம்பை அடுத்து ஒரு வெண்மை நிற புள்ளி காணப்படும். பருவமழைக்கு பின்னர் முன்பட்டத்தில் விதைக்க வேண்டும். விளக்கு பொறி மூலம் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். பொருளாதார சேதநிலை 1 புழு அல்லது மீட்டர் வரிசை. இதற்கு 1 பூச்சிக்கொல்லியை ஹெக்டேருக்கு தெளிக்க வேண்டும். மீத்தேல் டெமட்டான் 25 EC 1000 மில்லி லிட்டர், குயினால் பாஸ் 25 EC 1400 மில்லி லிட்டர். படைப்புழு அல்லது வெட்டுப்புழு தாக்குதலின் அறிகுறிகள்: முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழு இலைகளை தொடர்ச்சியாக உண்டு சேதப்படுத்தும். முதல் பருவ புழுக்கள் இலையின் பச்சையத்தை சுரண்டி உண்ணும். 100 மீட்டர் வரிசைக்கு 8 மூட்டை குவியல் பொருளாதார சேத நிலை வரும். இதற்கான மேலாண்மையாக பொறி பயிராக ஆமணக்கு விதைத்தல், இனக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 2 வீதம் வைத்தல், முட்டை குவியல்கள் மற்றும் வளர்ந்த புழுக்கள் சேகரித்து அளித்தல், 1-3 பருவ புழுக்களை கட்டுப்படுத்த குயினால் பாஸ் 25 EC 300 மில்லி தெளித்தல் வேண்டும். 4-6 பருவ புழுக்களை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு புரோப்பினோபாஸ் 50 EC 400 மில்லி தெளித்தல் வேண்டும். நிலக்கடலை பயிர்காய் துளைப்பான் புழு தாக்குதலின் அறிகுறிகளாக பயிர்காய் துளைப்பான் புழுவானது இலை, மொட்டு மற்றும் மலர்களை உண்டு சேதப்படுத்தும். பயறு காய் துளைப்பான் புழு மொட்டுக்களில் ஊடுருவி சென்று திசுக்களை உண்ணுகிறது. இதன் பொருளாதார சேத நிலை: செடிக்கு 2 இளம் புழுக்கள் போகும். இதன் மேலாண்மையாக கோடை உழவு செய்தல் வேண்டும். விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 2 வீதம் வைத்து தாய் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அளித்தல் வேண்டும். 1 ஏக்கருக்கு முட்டை ஒட்டுண்ணி ட்ரைகோக்ரைமா ஹைலோனிஸ் 20,000 வீதம் 2 முறை விடுதல் வேண்டும். 1 ஏக்கருக்கு ஸ்பெமினோசாட் 45

0: எஸ்சி மருந்தினை 70 மில்லி தெளித்தல் வேண்டும். நிலக்கடலை மொட்டு துளைப்பான் தாக்குதலின் அறிகுறிகளாக மொட்டு துளைப்பான் புழு மொட்டுக்களையும் குருத்துக்களையும் துளைத்து உட்சென்று உண்ணுகிறது. மொட்டு துளைப்பான் புழு தாக்குதல் ஆரம்ப நிலையில் சிறிய துளைகள் இலைகளில் காணப்படும். சேதம் அதிகமாகும்போது அதிக எண்ணிக்கையில் இலைகளில் துளைகள் காணப்படும். இளம் செடிகளின் குருத்து பகுதிகள் சில சமயங்களில் இந்த பூச்சிகளினால் அதிகம் தாக்கப்படுகின்றன. இளம் பூச்சிகள் மற்றும் மலர்ந்த பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக இளம் தண்டு பகுதிகள் இலைகள் போன்றவற்றில் இருந்து கொண்டு தொடர்ந்து சாற்றை உறிஞ்சி உண்பதால் செடிகள் வளர்ச்சி குன்றி இலைகள் நெளிந்தும் சுருண்டும் காணப்படும். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது குருத்து பகுதிகள் வாடி மடிந்துவிடும். இந்த பூச்சிகள் நிலக்கடலை பயிரில் ரோஜாப்பூ இதழடுக்கு என்னும் நோயினை தோற்றுவிக்கக்கூடிய நச்சு உயிரிகளையும் பரப்பக்கூடியவை. இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது.
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
2: சார், இப்போ ரெண்டுக்குமே புழுதிக்கும் சரி சேற்றுக்கும் சரி உர மேலாண்மை அப்படின்றத நம்ம எப்படி கடைபிடிக்கணும்?
3: இப்போ நம்ம தண்ணி இருக்கக்கூடிய சேற்று விதைப்பில் வந்து உரம் வந்து 4 பங்காக பிரிச்சுக்கணும். ஸோ ஒரு ஹெக்டேருக்கு 150 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்பட்டது. இல்லை, இது பொதுவாக பரிந்துரை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம மண்ணை எடுத்துகிட்டு போய் ஆய்வகங்களில் கொடுத்து பரிசோதனை பண்ணி நம்ம இப்போ நெல் பயிர் போட போகிறோம், இதுக்கு எவ்வளவு வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு அளவு சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து எவ்வளோ தலைச்சத்து போடணும், எவ்வளோ மணிச்சத்து போடணும், எவ்வளோ சாம்பல் சத்து போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே வந்து பொதுவான பரிந்துரையில் ஒரு ஹெக்டேருக்கு 150 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து. ஸோ இதை 4 பங்காக பிரிச்சுக்கணும், 4 சம பங்காக பிரிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடி உரம் நம்ம வந்து நிலம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்பு வெடிக்கிறது, இப்போ சைடில் வந்து தூர் வெடிக்கும். ஸோ அந்த சமயத்தில் 1 பங்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கதிர் வரும், கதிர் வரும் பருவத்தில் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பால் பிடிக்கும் பருவத்தில் போடணும். ஸோ இந்த 4 பங்காக பிரித்து இடும்போது அந்த உரங்களை வந்து பயிர் தகுந்த அளவில் எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். இப்போ நம்ம 3 வேளை சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம அலுவலகம் போயிலையோ இல்லை ஒரு வேலைக்கு போயிலையோ காலையில் சாப்பிடாமல் போய் 11 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாது. மத்தியான சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டாலும் நைட் சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ ஒரு பயிருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து இந்த மாதிரி பிரித்து இடும்போது அதோட எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக. நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா உரங்களையும் போட்டாலும் இல்லை வந்து கம்மியாக போட்டாலும் அது வந்து சரியான அளவில் எடுத்துக்காது. ஸோ அதனால் உர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதே இது வந்து பார்த்திங்கன்னா புழுதி விதைப்பில் இந்த மாதிரி பிரித்து போட முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி அங்கே கம்மி. எப்போ வந்து பெரும்பாலும் 30 நாளைக்கு மேலே தான் தண்ணி இருந்தால் தான் பயிர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக ஒரு 25-30 நாளில் 1 பங்கு பிரித்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 40-45 நாளில் 1 பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் முடிஞ்சிரும், தண்ணி தேங்கிறது குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உரம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பகுதியில் தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா 60-65 நாளில் 1 பங்காக போடலாம். அதை எப்போ முடிவு பண்ணிடணும், 40-45 நாளே முடிவு பண்ணிவிட்டு இந்த 60 வருஷம் வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து இருக்கும் அப்படின்னா நம்ம 3 பங்காக பிரித்து போடலாம். இல்லை பூக்கும் பருவத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு சிவகங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூத்து அந்த கதிர் வந்தோடனே வந்து அவ்வளோதான் தண்ணி, அதுக்கப்புறம் மழைலாம் விட்டுரும். ஸோ அப்போ தண்ணி இருக்காது, அதை வச்சு தான் ஓரளவுக்கு மகசூல் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் 2 பங்காக பிரித்து போட்டால் நல்லது.
2: உர மேலாண்மை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து நீர் மேலாண்மை. ஏன்னா இப்போ புழுதிக்கும் சரி சேற்றுக்கும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் கிணத்து தண்ணி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு மோட்ரு இருக்கலாம். நம்ம எப்போ வந்து தேவையோ அப்போ வந்து சில சமயங்களில் தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த நீர் மேலாண்மை நம்ம எப்படி கடைபிடிக்கணும்?
3: இப்போ நம்ம சேற்று விதைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு நம்ம விதைக்கும் போது என்ன தண்ணி இருந்துச்சோ ஓரளவுக்கு ஈரப்பதம் என்ன நெல் முளைச்சி அப்படியே வரணும். ஸோ அந்த 4 இலை ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 நாள் 25 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் தண்ணி 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து தண்ணியை உயர்த்திக்கலாம்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
4: மதுரை

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:45.
1: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகைச் செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
3: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை துளிகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நாம் பேசுகிற போது அதில் இருந்து பல்வேறு வெற்றிக்கான உணர்வுகள் கிடைப்பதாக சொல்லுகிறார். ஆக அப்படி இருக்கிற போது நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், ஏன் ஏழையாக இருக்கிறோம் என்று ஒரு நண்பரிடத்தில் விவாதம் வந்தது. அப்போது அவரும் நானும் பேசிக்கொண்டோம். கருத்துக்கள் அவர்களது பணப்பைகளை விட பெரியவைகளாக உள்ளன அப்படி என்ற ஒரு நூலில் படித்தவற்றை அவரிடத்திலே சொன்னேன். அப்படியானால் என்ன, நம்முடைய உழைப்பு குறைவாக இருக்கிறது, எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கிறது, அப்படியானால் எப்படி நாம் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும்? முடியாதல்லவா? தனது செலவுகளை அவர்கள் கணக்கில் எழுதி வைப்பதில்லை. என்ன செலவு செய்கிறோம், என்ன வரவு வருகிறது என்ற திட்டமிடாத அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிற போது எப்படி நாம் ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு பணம் வைக்கிற இடத்தை நாம் அடைய முடியும்? ஆகவே ஏமாற்றுகிறவர்கள், மோசடிக்காரர்களால் எளிதில் ஏமாற்றப்படுகிற போது நாம் மிகப்பெரிய ஒரு விரக்தியை அடைகிறோம். விரக்தி அடைகிற போது ஏதனால் ஏமாற்றப்பட்டோம் என்று. ஆக ஏமாற்றுதலிருந்து தப்பித்தலும், ஏமாறாமல் இருப்பதும், நாம் பிறரை ஏமாற்றாமல் வாழ்வதும் தான் ஒரு இனிய வாழ்க்கையாக எப்போதும் அமைத்து கொள்வது நல்லது. ஒரே ஒரு விலை உயர்ந்த பழக்கமானது என்ன தெரியுமா, அதிக செலவை உண்டாக்கும் மொத்த பழக்கங்களையும் உடனடியாக விட்டுவிட வேண்டும். செலவுகளை குறைக்க குறைக்கத்தான் நம்முடைய வாய்ப்பு என்பதும் நம்முடைய வசதிகள் என்பதும் கூட. பணம் சம்பாதிப்பது என்பது பெரிதல்ல, எப்படி அதை செலவு செய்கிறோம், தேவையான செலவு, தேவையற்ற செலவு என்கிற இரண்டு வகையான வகைப்பாடுகளில் பிரிக்கிற போதுதான் நண்பர்களே அந்த தேவைகள் நமக்குள்ளே கட்டுப்படுகின்றன. தேவையான செலவுகள் எவைகள், இவைகள்லாம் மிக அத்தியாவசியமானவை, செய்தே தீர வேண்டும் என்பது செலவு செய்ய வேண்டும். தேவையற்ற செலவுகள், தேவையற்ற செலவுகள் செலவு செய்யலைன்னாலும் அதனால ஒரு பிரச்சனையும் வராது, அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி கட்டுப்படுத்துகிற போதுதான் நம்முடைய வெற்றி என்பது நிதர்சனமாகிறது. நமக்குள்ளே பணம் என்கிற பழக்க வழக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. தேவையில்லாத போதுதானே, ஒரு அதிக செலவு செய்யாத போதுதானே தேவை இல்லாத தன்மை உருவாகுகிறது. ஒரு அறிஞர் அற்புதமாக சொன்னார், தேவையில்லாததை வாங்காதே, தேவையானவற்றை விற்க வேண்டியது இருக்கும். எவ்வளவு பெரிய சிந்தனை நண்பர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய தேவையற்றதை வாங்காதே, தேவையானதை விற்க வேண்டியது இருக்கும். எவ்வளவு பெரிய சத்தியமான உண்மையான வார்த்தை, இவற்றை நாம் கற்றுணர வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது செம்மையூறும் தெளிமையூறும். நமக்கு தேவைகளை உருவாக்குகிற போதுதான், நமக்கான எண்ணங்கள் வருகிற போதுதான் வாழ்க்கை என்பது உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்குரிய அந்த எண்ணங்கள் நம்மை வழிகாட்டும். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகைச் செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம் நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
0: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி பாடல் கேட்கலாம். மனோ சித்ரா குரல்களில் எங்கோ முதலாளி படத்திற்கான பாடல்.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்ன
0: குமார், ஒரே யோசனையா இருக்க?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருக்கிறோம் பூந்தளிர். குழந்தைகள் என்று சொன்னாலே ஒரு உற்சாகம் பிறக்குங்க. ஏன், நாமளே ஒரு சின்ன குழந்தையா கூட மாறிடுவோம். அப்படி இப்போ ஒரு குழந்தையாகவே மாறும் நேரம் வந்தாச்சு. ஆமாங்க, இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச வந்த குட்டி சுட்டிக்கிட்ட பேசுறத கேட்டுடலாமா? வணக்கம், உங்க பேர்
1: என்ன?
0: நம்ம நேருக்குள்ள என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க கேட்போம்.
1: அவையோ பேச அக்கம் சுருக்கேன் எளிதவர் அவ்வையார்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
1: நான் ஒரு பாட்டு பாடுறேன்.
0: ஓ, பாட்டுலாம் சூப்பரா பாடுவீங்களா? இங்க பாடுங்க கேப்போம்.
1: காக்கா வந்து வந்தது, காக்கா காக்கா எந்தது, கா கா கா கா குளிய வந்து வந்தது, கு கு கு எந்தது, கு

0: உத்து பெட்டு கூடுமே.
1: ரொம்ப அருமையா பாட்டு பாடுனீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
0: பாட்டு பாட போறேன்.
1: எங்க பாடுங்க கேப்போம்.
0: அனிலோ ஆலம் ஆவாம் இல்லேனோ ஈயம் ஈயம் ஊசியும் ஊவாம் எல்லையோ ஏனையோ ஏயாம் ஐவில் ஒட்டகம் ஐ ஓ ஐவர் ஒட்டகம் ஐ ஓவாம்
1: ரொம்ப ரொம்ப அருமையா பாடுனீங்க. மழலை சொல் ரொம்ப இனிமையா இருக்குல்ல கேக்குறதுக்கு. நன்றி கூறி விடைபெறுகிறேன் காளிதாஸ். மீண்டும் நாளை காலை 6:55 மற்றொரு பூந்தொழில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எங்கேயுமே எப்போதும் சந்தோஷமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் உற்சாகமான காலை வணக்கத்தோட பிரேக்ஃபாஸ்ட் பைஹி பூக்கள் நிகழ்ச்சியில இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவள்ளி.

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாளேடுகளில் வந்திருக்கக்கூடிய சில செய்திகள் தெரிந்து கொள்வோம். இதில் முதலில் வந்து மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட தொழிற்சாலைகளின் உரிமை அக்டோபர் 31 புதுப்பிக்க உத்தரவு. மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட தொழிற்சாலைகளின் உரிமையை ஆன்லைன் மூலம் இந்த மாதம் அதாவது அக்டோபர் 31 புதுப்பிக்க வேண்டும் என மதுரை தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதோட விவரம், இந்த 3 மாவட்டங்களில் செயல்படும் தொழிற்சாலைகள் அக்டோபர் 31 புதுப்பிக்க அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டும் எனும் இணையதள முகவரி dis.tn.gov.in என்ற இணையத்தில் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பிரேக்ஃபாஸ்ட் போய் ஹீப்பு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஊரில் மழை வருமா வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? சமீப காலங்களில் பயங்கரமாக வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது. எப்பா இன்னைக்கு வெளியில் கிளம்பணும், மழை வருமா சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இன்னைக்கு எங்கெல்லாம் மழை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், சேலம், ஈரோடு, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் சில இடங்கள்லையும், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஊரில் இன்னைக்கு மழை இருக்கு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள்.

இசைக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். 18 வயசு ஆயிடுச்சுப்பா, எனக்கு ஓட்டு போடணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்றது, என் பேர் இன்னும் சேர்க்கலையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே ஒரு சிறப்பு முகாம் காத்துட்டே இருக்குங்க. இளம் வாக்காளர்களை சேர்ப்பதற்காக அக்டோபர் 10 அதாவது வர சனிக்கிழமை சிறப்பு முகாம் நடத்தப்பட இருக்கு அப்படின்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு தீவிர திருத்த பணி முடிந்த மாநிலங்களில் முதல் முறை வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான ஒரு சிறப்பு முகாம் நடத்த இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்காங்க. அதன்படி எல்லா மாவட்டங்கள்லையும் வர 10 சனிக்கிழமை சிறப்பு முகாம் நடத்தப்பட இருக்கு. தகுதியுடைய இளம் மற்றும் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பெயர்களை சேர்ப்பதற்கு வசதியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சிறப்பு தேர்தல் கல்வியறிவு குழுக்கள் மூலமாக செயல்படுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் பேர் சேர்க்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களோட பெயரை சேர்த்துருங்க. சரி, இந்த தகவலோட தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பை ஹிப்பூக்கள்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.

0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
1: அன்பர்களே, இன்று பிரதோஷம். சொக்கம்பட்டி ஸ்ரீ சுயம்பு ஊற்றுநாதர் திருக்கோவிலுக்கு இன்று செல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியிலிருந்து தென்காசி செல்லும் சாலையில் உள்ள சொக்கம்பட்டி சந்தன மாரியம்மனை வழிபட்டுவிட்டு மலையடிவாரம் சென்று 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இந்த கோவிலை அடையலாம். இங்கு செல்ல வனத்துறையின் அனுமதியை பெற வேண்டியது அவசியமாகும். இந்த தலத்தில் இருக்கும் ஊற்றானது அபூர்வ ஊற்று. இந்த பகுதிக்கு எத்தனை பேர் வந்து தங்குகிறார்களோ அவர்களுக்கு தேவையான நீர் மட்டுமே இந்த ஊற்றிலே கிடைக்கும். தேவையை தாண்டி ஊற்று ஊறாது. கெட்ட எண்ணத்துடன் இந்த பகுதி கூறும் நபர்கள் இந்த ஊற்றின் பக்கம் சென்றால் மறுநிமிடம் ஊற்று வற்றிவிடும். இந்த ஊற்றில் சூடத்தை ஏற்றி இறைவனை வணங்கினால் அந்த சூடம் ஓம் வடிவத்தில் தண்ணீரில் சுற்றி வருவதும் மிக வியப்பாகும். இங்குதான் ஸ்ரீ சுயம்பு ஊற்றுநாதர் அருள் பாலிக்கிறார். யோகிகளும் சித்தர்களும் இங்கு தங்கியிருந்து தவமிற்று இயற்றிய இடமாகும். எனவே இந்த மலை சித்தர் மலை என கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் ஒரு மாடு மேய்ப்பவன் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. மாடு மேய்ப்பவர் இந்த பகுதிக்கு ஆணிறைகளுடன் வந்தார். அவருக்கு தாகம் தீர்க்கவும் சமையல் செய்திடவும் நீர் வேண்டியிருந்தது. அதனால் அவர் சிவபெருமானை வேண்டினார். தன் மாடுகளை சற்று பள்ளமான இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு இங்கு வந்து, இறைவா, வறட்சி நீங்கி தண்ணீர் வேண்டும், தண்ணீர் பஞ்சம் அகல வேண்டும், இல்லையெனில் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்றார். அப்போது இறை அருளால் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. தானாகவே ஒரு ஊற்று தோன்றியது. அந்த தண்ணீரை கண்ணில் ஒற்றிக்கொண்டு தாகம் தீரும் வரை குடித்தார். மகிழ்ச்சியில் இறைவனுக்கு ஒரு சிவலிங்கம் கட்டி பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். மாலையில் ஊறிய ஊற்று சுயம்பு ஊற்று என பெற்றது. இறைவனுக்கு சுயம்பு ஊற்றுநாதர் என பெயர் ஏற்பட்டது. சொக்கம்பட்டியில் சந்தன மாரியம்மனை அம்பாள் இவளை வழிபட்டு மலை அடிவாரம் செல்ல வேண்டும். மலை அடிவாரத்தில் உள்ள விநாயக பெருமானை வழிபட்டுவிட்டு மேலே செல்ல வேண்டும். இவருக்கு சுயம்பு ஊற்று விநாயகர் என்று பெயர். வேண்டும் வரம் அருள் செய்து நமக்கு அருள் பாலிப்பவர். இந்த ஆலயம் புதுப்பிக்க பெற்று கட்டப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி தியானம் செய்ய வசதி உள்ளது. 2000 அடி உயரத்தில் சுயம்பு ஊற்றுநாதர் கோவில் கொண்டுள்ளார். கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டும். வழியில் 2 குகைகள் உள்ளன. இன்றும் இங்கு சித்தர்களும் சாதுக்களும் தியானம் செய்வதாக ஐதீகம். அடுத்துள்ள பள்ளத்தாக்கில் சுயம்பு ஊற்றுநாதர் அருள் பாலிக்கிறார். அம்மன் விநாயகரும் உள்ளனர். இங்கிருந்து ஏறி சென்றால் அபூர்வ ஊற்றை அடையலாம். இங்கு வந்தாலே பிறவிக்கடன் நீங்கிடும். இங்குள்ள சூழலும் காற்றும் இதயம் சிறுநீரக நோய்களை அகற்றிவிடும். தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. உடல் ஆரோக்கியம் தந்து வாழ்வில் உற்சாகம் அருளும் சொக்கம்பட்டி சுயம்பு ஊற்றுநாதரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

7:33 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இனி அடுத்ததாக வேலைவாய்ப்பு செய்திகள். தெற்கு ரயில்வேயில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடுக்கான காலை பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. தடகள வீரர்களுக்கு 15 இடங்களும், கிரிக்கெட் வீரர்களுக்கு 11 இடங்களும், குத்துச்சண்டைக்கு 9, வாலிபால் 9, கால்பந்து வீரர்களுக்கு 8, ஹாக்கி வீரர்களுக்கு 7 என மொத்த காலை பணியிடங்கள் 62. கல்வி தொகுதி 10 வகுப்பு ITI முடித்திருக்க வேண்டும். கூடுதல் தொகுதியாக சர்வதேச தேசிய பல்கலை போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருப்பது அவசியம். வயது வரம்பு 18-25 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/10/2026, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற irboams.com. மீண்டும் உங்களுக்காக irboams.com என்ற இணையத்தை பார்க்கவும். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

நேரம் 7:39 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீ போக்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நாளிடல வந்துல ஒரு முக்கியமான செய்தி, குருவாயூர் கோவை ரயில் மாற்றுப்பாதையில இயக்கம் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மதுரை கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணியின் காரணமாக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் 11, 13, 15, 20, 22, 25, 27, 29 இந்த தேதிகளில் சென்னை எழும்பூர் ரயில் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்றதும், அதே மாதிரி அக்டோபர் மாதம் 12, 14, 16, 21, 23, 26, 28, 30 இந்த தேதிகளில் காலை 8 மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் கோவை ரயில்வே இந்த ரயில் வந்து விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் வழியாக மாற்றுப்பாதையில இயக்கப்படும் அப்படின்றது நாளிடுகள்ல வந்துள்ள செய்தி. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

ஏட்டத்தீக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வைகை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:46. இன்னைக்கு மின் தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அக்டோபர் 8 இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் மின் தடை ஏற்படும் பகுதிகள் கே புளியங்குளம், ஊத்துப்பட்டி, செக்கானூர்னி, கொக்குளம், கே உத்தப்பட்டி, கே பாறைப்பட்டி, சிக்கம்பட்டி, பன்னியான், தேங்கல்பட்டி, கண்ணன்னூர், மீனாட்சிப்பட்டி, கலுங்குப்பட்டி, முனநாண்டிப்பட்டி, ஜாங்கிட் நகர் இந்த இடங்களில் காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் மின் தடை ஏற்படும். அதுக்கடுத்து அதைத் தொடர்ந்து கிண்ணிமங்கலம், மாவிலிப்பட்டி, கருமாத்தூர், சாக்கிலிப்பட்டி, கோவிலாங்குளம், பூச்சம்பட்டி, ஜோதி மாணிக்கம், வடபழஞ்சி, தென்பழஞ்சி, பல்கலை நகர் இந்த இடங்களில் காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் தடை ஏற்படும். இந்த தகவலோடு தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் பாடல் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில்.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு விளம்பரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள் என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள். உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் விக்னேஷ் அர்ஜுனன். உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 04-52 முதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள். இதே எண்களில் மனசுக்கு பிடித்த புத்து முது பாடல்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு காத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா தொடர்ந்து கேட்கலாம். 7:53 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகி பூக்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சினிஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது

கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா தட்மான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எட்டத்தேக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனசுக்கு பிடித்த புத்தம் புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்.
2: கோகுல் பிரசாத், என்ன பாடல் கேட்கலாம்?
3: கருப்பு
2: கொடுத்துருவோமா? கருப்புல இருந்து
3: நன்றி
2: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: நிறமேட்டு மணி 7 நிமிடம் பாட்டு வீடுமா கேட்டுட்ருக்கோம். பாட்டு வீடுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஒட்டி ஜப்பான் சிவகாசியிலிருந்து பழனிச்சாமி.
0: ஒட்டி ஜப்பான்ல இருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த வாரிசு படத்துல இருந்து ரஞ்சித் இந்த பாட்டு
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் மேடம்.
3: இனிய காலை வணக்கம் சொல்வது.
4: திருநகர் மாவட்டம் அமரிலிருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: வீரம் படத்துல ஒரு நல்ல பாட்டு போடுங்க.
3: வீரம் கொடுத்துருவோமா?
4: நன்றி மேடம்.
3: நன்றி உங்களுக்கான பாடல்.

0: 8:18 பாட்டி வீடமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேவராஜன் பேசுறேன் மேடம்.
0: தேவராஜன், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஊமை கடவுளை அந்த பாட்டுல இருந்து ஐயோன்னு ஒரு பாட்டு வரும் மேடம்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல் இது.

ஏட்டத்திக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்ருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக. விருதுநகர் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னணி போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை, நிஜ குரல்களும் நிஜமான மாற்றங்களும் என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள், உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள் காலை 11:02 கண்ணாடி மாளிகையில் தொடர்ந்து கேட்கலாம். பாட்டு வேணுமா நேரம் 8:23.

0: எஸ் சரஸ்வதி படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:27. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய வணக்கம்மா.
0: இனிய வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மம்சாபுரம் மீனா பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: தர்மதுரையிலிருந்து ஒரு நல்ல பாட்டு போட்டுருங்கம்மா.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோமா.
0: நன்றிம்மா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சங்கரலிங்கம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? எந்திரன்ல இருந்து என்ன பாட்டு கொடுக்கலாம்? கிளிமஞ்சாரா கொடுத்துருவோமா? நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: Nikuni.
1: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
0: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

மாலை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.

நிறைவேண்டும் மணி 41 நிமிடம். பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். உங்களுக்கு

பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை. சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்கம்.

0: மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை பாட்டு வேணுமா கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து சென்றது. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு

0: சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குது, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா, அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு நடப்போட ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்துடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் காலமானார். அவருக்கு வயது 75. சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோ

பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:02.

குறிப்பா டூ வீலர்ல போறவங்க ஹெல்மெட்டும் ஃபோர் வீலர்ல போறவங்க சீட் பெல்ட்டும் மறக்காம போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு குடும்பம் முக்கியம், அதை விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கருத்து ஆஃப் த டே கேட்டலாமா? சரி, இன்னைக்கு என்ன பக்கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளை யாராவது உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் அதெல்லாம் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றோம் வச்சுக்கோங்களேன், அதை விட சிறப்பான பதிலடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். பிடிடசா குட்டி இன்ஃபர்மேஷனை வளம்புறோம். ட்ரைட் அம்பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போகிறீங்க தமிழ் செல்வியோட.

என்ன ஸ்பெஷல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே, அதாவது இந்திய விமானப்படை தினம் இன்றுடன் தனது 94வது ஆண்டை கொண்டாடுகிறது. இந்த தினம் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையையும் தைரியத்தையும் கொடுக்குது. இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையிலும் அனைத்து தாக்குதல்ல இருந்தும் வானில் இந்தியாவை காப்பாற்றிய வீரர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில கொண்டாடப்படுது. தகவல் கேட்டீங்க அப்படியே பரலயம் கேட்டுட்டு வாங்க. அயன் திரைப்படத்திலிருந்து

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
2: இன்று முற்பகல் 11:02 வளம்புறம் கண்ணாடி மாளிகையில் உலக மனநல தினம் 2026 நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள் உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். நேர்கள் உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்க வரலாம். 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம். மறந்துடாதீங்க, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். சூப்பர், நிகழ்ச்சி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த தகவல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. அடுத்த தகவல் கேட்டலாமா? அதுவும் இன்றைய சிறப்பை பத்தி தாங்க. வேர்ல்ட் சைட் டே, அதாவது உலக பார்வை தினம். கண் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுதான் இந்த நாளோட நோக்கம். உங்களோட கண்ணை நேசிங்க, பார்வை தான் பலம் அப்படின்ற விஷயத்த நினைவூட்டும் விதமா இந்த நாள் கொண்டாடப்படுது. கண்ணை பத்தி சொல்லிருக்கீங்களே, அப்ப கண்ணை பத்தி பாடல் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்களா? அப்படி பாடல் கொடுக்கலாம், எப்படி கேட்டுட்டு வாங்க திருப்ப

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு மனப்பாடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நாங்களே காலையில ஆபீஸ் அப்படின்னு சொல்லி பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்படிதான் ஜிகே வளர்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு தான் ட்ரைடர் பேட்ஸ் காத்திருக்க நேர்மல நிகழ்ச்சி தான் கேட்கணும். ஆகாஷ்வாணி மற்றும் ராமேஸ்வரம் 100.5 கேட்டு இருக்கீங்க. 9:25 அடுத்த தகவல் எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் இன்றைய தினத்தை பத்தி தாங்க. அதாவது இன்றைய வாரம் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக், அதாவது உலக விண்வெளி வாரம் அக்டோபர் மாதம் கடந்த 4ஆம் தேதி முதல் வரும் 10ஆம் தேதி வரை கொண்டாடப்படுது. விண்வெளி அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் இந்தியாவின் விண்வெளி முன்னேற்றம் போன்ற விஷயங்களை முன்னிலைப்படுத்தும் வகையில இந்த வாரம் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராக்கெட் ரெவல்யூஷன், அதாவது ராக்கெட் புரட்சி. புரட்சியை கிளப்புற மாதிரி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 9 மணி

நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் கேட்கலாமா? இன்றைய தகவல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிஎம் ஸ்கீம்ஸ் இன்னைக்கு எந்த திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது குறைந்த வருமானம் சம்பாதிக்கும் குடும்பத்துக்கு மலிவு விலையில் ஆயுள் காப்பீட்டை வழங்குவதற்காக தான் கடந்த 2015 தொடங்கப்பட்டுச்சு. நாடு முழுவதும் ஆயுள் காப்பீட்டிற்கான அணுகலை அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இத்திட்டத்தின் ரூபாய் 2 லட்சம் வரை ஆயுள் காப்பீடு கொடுக்கறாங்க.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் 2026 நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள் உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன். நேயர்கள் உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்க வரலாம். 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25:30-170 மற்றும் 25:30-171 வரலாம். நிகழ்ச்சியில அடுத்த தகவல் கேட்டலாமா? இந்தியாலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட முதல் கடற்படை ஆதரவு கப்பல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூர்யா. இந்த ஆதரவு கப்பலோட செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடல்ல இருந்தபடியே எரிபொருளை நிரப்புங்க, தளவாடங்கள் மற்றும் பராமரிப்பு ஆதரவை வழங்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இடைக்காலமா இல்ல பழசா இல்ல புதுசா இல்ல ட்ரெண்டிங்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. பாடல் வருது அப்படின்றத நான் 10:30 சொல்றேன். குழந்தைகளை மையமா வச்சுதான் இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. AI அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமா குழந்தைகளுக்கு தாவரங்கள், பயிர்கள் மற்றும் விவசாயத்தை பத்தி கத்துக் கொடுக்குது. ஆரம்பத்திலேயே விவசாயத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையே இயற்கையான சர்வதேச எல்லையாக ஒரு ஆறு இருக்கு. அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இச்சாமதி ஆறு. பத்மா நதியின் ஒரு கிளை நதியான மாதபங்கா ஆற்றோட இரு கிளை பிரிவுகள்ல ஒன்றாகும். இந்த ஆறு மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள மஸ்ஜியா கிராமத்தில் உற்பத்தியாகுது.

0: இதுவரை பீடனசான் குடவை குட்டி குட்டி தகவலை வளம் வந்த ட்ரைடர் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. வழங்கிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது 10 மணிக்கான செய்திச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய விமானப்படையின் 94வது தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் விமானப்படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கோழிப்பண்ணையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழிகள் தீயில் கருகின. சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிறம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். இந்த என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில என்ன விஷயம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு 8 தேதி. இந்த 8 பல சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமான சிறப்பான ஒரு தினம் அப்படின்னா இந்திய விமானப்படை தினம். பொதுவாக விமானம் அப்படின்றது நம்ம அப்படியே பின்னோக்கி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வானத்துல பறக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமா? ஒரு மனிதனா இருக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ வானத்துல பறக்கிற அந்த பறவையை பார்த்து இதே மாதிரி நம்மளும் பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தது தான் அப்படியே அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு விமானம். அதை தாண்டி இன்னும் பல சாதனைகள் படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விமானம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் இந்த தினம் கொண்டாடிட்டு இருக்கோம், அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பல விஷயங்களை அப்படி நம்ம கேட்டு ரசிக்கலாம். பாடலோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

நேரம் 10:07 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்திய விமானப்படை தினம். இந்தியாவிலேயே வான்பகுதியை பாதுகாக்கிறதுல விமானப்படைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1932 அக்டோபர் 8 ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது. இந்த நினைவு படுத்தணும், இதை நினைவு கூறணும், அதுவும் குறிப்பாக வீரர்களோட அர்ப்பணிப்பை பாராட்டணும் அப்படின்ற விதமாகத்தான் இந்த 8 விமானப்படை தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விமானப்படை விமானம் என்ன மாதிரியான சாதனைகள்லாம் படைத்தது அப்படின்றத பற்றி தொடர்ந்து கேட்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் கேட்டுருக்கோம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு அதோட சிறப்புகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். 1932 அக்டோபர் 8 ஆங்கிலேயரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அதுக்கப்புறமா, சுதந்திரத்திற்கு அப்புறமா என்ன மாதிரியான சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 1947 அப்புறமா 4 முறை பாகிஸ்தானுடனும் 1 முறை சீனாவுடையும் இந்தியா போரிட்டது. அதுல ஈடுபட்டு விமானப்படை சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு பணியிலையும் ஈடுபடக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கு. அதோட ஐநாவோட அமைதி படையிலையும் இடம்பெற்றிருக்கு இந்த விமானப்படை. இந்த விமானப்படையில கிட்டத்தட்ட எத்தனை வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னா, சுமார் 1.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, போர் விமானங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2183 போர் விமானங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதோட சிறப்புகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு நேரம் 8:15, 10:15.

0: நேரம் 10:20 என் விருப்பம் கேட்டிருக்கோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இந்திய விமானப்படை தினம் இன்னைக்கு அப்படின்றதுனால அதோட சிறப்புகள் பத்தி கேட்டுட்டு இருக்கோம். எப்படின்னா விமானத்துல எத்தனை வீரர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மிகப்பெரிய விமான நிலையம் எங்க இருக்கு இந்தியாவில அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் அப்படின்னா அது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். கிட்டத்தட்ட 5,500 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு கொண்டது. இது ஒரு நீண்ட ஓடுபாதை மற்றும் நவீன வசதிகள் கொண்ட நாட்டின் முன்னணி விமான நிலையங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயணிகள் வருகை மற்றும் போக்குவரத்தோட அடிப்படையில புதுடெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையமும் முதலிடத்துல இருக்கு. அப்படியே அந்த விமான நிலையத்தை அந்த விமானத்தை அப்படியே நம்ம ஊருக்கு கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது.
1: இனி ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கறதான்டா இருக்கு. ஜெயிச்சிருவே

சில இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான அதாவது அதிக பரப்பளவு கொண்ட விமான நிலையம் எது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். அதே மாதிரி அதிக விமான நிலையம் இருக்கக்கூடிய மாநிலம் எது இந்தியாவில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கேரளாவில் தாங்க. கேரளாவில் 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கண்ணூர் அப்படின்னு 4 சர்வதேச விமான நிலையங்கள் இங்க இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்க விமான நிலையங்கள் அதுவும் முக்கியமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 4 பன்னாட்டு அதாவது சர்வதேச விமான நிலையங்கள் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 இடங்களில் முக்கியமாக இருக்குது. சரி, இன்னும் இதை பற்றின பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில இந்திய விமானப்படை தின சிறப்பு தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்திய விமானப்படை தினம் இன்றோட தன்னோட 94வது ஆண்டை கொண்டாடிட்டு இருக்கு இல்லையா. இந்த தினம் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையிலையும் அனைத்து தாக்குதல் இருந்தும் வானத்தை காப்பாற்றக்கூடிய, அதாவது வானில் இந்தியர்களை காப்பாற்றிய வீரர்களோட பங்களிப்பை கௌரவிக்கும் வகையிலையும் இந்த தினம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பெருமையோட இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஷின்பகவள்ளி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10:30.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் இருபட பாடல்கள். இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில எந்த படத்தோட பாடல்கள் இடம்பெற காத்துட்டு இருக்கு, அதாவது ரொம்ப பழசா இல்ல இடைக்காலமா இல்ல புதுசா இல்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஜூன் மாதம் ரிலீஸ் ஆனது, இன்னொரு திரைப்படம் பாத்தீங்கன்னா கடந்த 2022 ரிலீஸ் ஆச்சு. அப்ப ரெண்டுமே புதுசுதான், என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏ வினோத்குமார் இயக்கி, விஷால் ரமணா சுனைனா பிரபு நடிச்சு, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு, 2022 வெளியான லத்தி திரைப்படத்தோட பாடலை தான் கேட்டு ரசிக்க போறோம். மற்றொரு திரைப்படம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சசி இயக்கி, விஜய் ஆண்டனி, சுவாசிகா, அஜய் திஷன் நடிச்சு, கடந்த ஜூன் மாதம் 19 வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சவங்க பாலாஜி ஸ்ரீராம். கடந்த ஜூன் மாதம் வெளியான 100 திரைப்படத்தோட பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களோட இணைவது தமிழ்ச்செல்வி.

இசைச்சலமா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்றைய திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா லத்தி மற்றும் நூறுசாமி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பாடல் கேட்டலாமா? மோகன்ராஜன் வரிகள் எழுதி சின்மய ஸ்ரீபடா மற்றும் கபில் கபிலன் குரல் கொடுத்திருக்காங்க. பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் 2026 நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள் உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன். நேர்கள் உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்க வரலாம். 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம். தொடர்ந்து இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மதன் கார்கி வரிகள் எழுதி யுவன் சங்கர் ராஜா MC சனா குரல் கொடுத்த பாடல் கேட்கலாம். லத்தி திரைப்படத்திலிருந்து
1: வீரத்துக்கு ஒரு நிறம் உண்டா உண்டென்றால் அது காக்கி ஆடைக்கு

மக்கள் மாநகரின் காற்றலைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மோகன்ராஜன் வரிகள் எழுதி அனுராக் குல்கல் கல்கானி, தாரணி ஹரிஹரன் குரல் கொடுத்த பாடல். கேட்கலாம் நூறுசாமி திரைப்படத்திலிருந்து.

அனைவருக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 10:48 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இருபட பாடல்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் துரை வரிகள் எழுதி யுவன் சங்கர் ராஜா, MC விக்கி, அக்கா முபாஷிர் அகமது குரல் கொடுத்த பாடல். கேட்கலாம் காற்றலையில்.

கவனத்திற்கு இன்று முற்பகல் 11:02 வளம் வர காத்திருக்கும் கண்ணாடி மாளிகையில் உலக மனநல தினம் 2026 நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள். உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள்.

உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன். நேர்கள் உங்களோட சந்தேகங்களை கேட்க வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 மறந்துடலாம். மறந்துடாதீங்க, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. தொடர்ந்து பாடல் கேட்கலாம், நூறு சாமி திரைப்படத்திலிருந்து.

0: பட்டயம் பத்தி வையே, மாமர அத்தையும் ஐயவையே, பந்தியில பரங்கையவையே,
1: இன்னும்
0: முன்னறைய சொல்லித்தர இருட்டு அறையும்.

0: 원 부르센 다야로
1: இதுவரை வளம் வந்த இருபட பாடல்கள் நிகழ்ச்சி இதே நிறைவு பெற்றது. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லியில் தொடங்க உள்ளது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தாவேக சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஷ்ருபி மண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் முற்பகல் 11:02.

0: இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியானது உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையாக வளம் பெற காத்திருக்கிறது. நேயர்களே, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலக மனநல தினம் அனுசரிக்கப்படுகிறது. மனம் மாபெரும் மருந்து தான், ஓ மனசை போல வாழ்க்கை அப்படின்னு பலரும் சொல்லியிருப்பாங்க. அடிக்கடியும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாக்கியமும் கூட. ஆனால் பணம் போல வாழ்வு அல்ல, மனம் போலத்தான் வாழ்வு அப்படின்னு தான் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இல்லாத ஒன்றை, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாகவே கற்பனை பண்ணி துயரம் தருவதும் இந்த மனசு தான். அதே ஒரு புறமாக சோதனைகள் பல இருந்தாலும், நமக்குன்னே அது தேடி வந்தாலும், அதை கருத்திலேயே எடுத்துக்கிடாமல் ஒரு கண் மூடிய ஒரு மயக்கமாக பல சாதனைகளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறதும் இந்த மனம்தான். இரண்டு புறமாக மனதோட அந்த பரிணாமங்கள் இருக்குது. இந்த மாடர்ன் லைஃப்பில் உடம்புக்கு வரக்கூடிய பிரதான நோய்களுக்கும் அது தரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் மனம்தான் காரணம் அப்படின்னு மருத்துவ உலகம் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களாகிய நமக்கு எடுத்து சொல்லிட்டு வருது. ஆம்னையர்களே, இன்னைக்கு கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் மனம் அப்படின்னா என்ன, அது எங்கே தான் இருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால இந்த மனம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன பாதிப்புகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும், என்னென்ன அறிகுறிகள் தென்பட்டால் மனதோட நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அது மேற்கொண்டு மனநோயாக மாறலாம் அப்படிங்கிற பல விஷயங்களும் என்னோட கேள்விகளுக்கும் நேயர்களாகிய உங்களோட சந்தேகங்கள் மற்றும் ஐயங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார்கள். இதோ நிலைய அரங்கத்தில் மனநல மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். குட் மார்னிங் மேடம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள்.
0: எப்படி மேடம் இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஹாப்பியாக இருக்கு?
1: வெரி ஹாப்பி.
0: தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
1: தேங்க்யூ.
0: நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170, 25 30 171 ஆகிய உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான அந்த ரெண்டு நம்பர்கள் தான். மதுரையோட முன் இணைப்பான 0452 என்ற எண்களை தொட்டு மனநல மருத்துவர் எஸ் வித்யா அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கான முன்னேற்ற படிகளில் உங்களையெல்லாம் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சின்ன முயற்சியாளனாக தான் நான் இன்னைக்கு உங்களோட இணைஞ்சிருக்கிறேன். நான் விக்னேஷ் அர்ஜுனன். உலக மனநல தினத்தை முன்னிட்ட சிறப்பு நேரலை தொடர்கிறது. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: எங்களோட அந்த இன்வைட்டிவை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தினத்தில் எங்களோட நேயர்களுக்கு பலவிதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த நலம் சார்ந்த முன்னேற்றத்திற்கும் பல நிகழ்ச்சிகளை எங்களோட ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை வானொலி நேயர்களுக்கும் ராமேஸ்வரம் பண்பலையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்கிக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஒரு சிறப்பான தினத்தை முன்னிட்டு நீங்கள் இந்த சிறப்பு நேரலையில் மனம் சார்ந்ததை மட்டும் எங்களோட பேசுகிறதுக்கு இணைந்ததற்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு யூ மேம்.
1: மை ப்ளஷர். தேங்க்யூ.
0: எங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ்.
1: மிக்க நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேரலையில் வந்து மக்களோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கும் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் நினச்சிக்கிறேன். நன்றி.
0: கண்டிப்பாக மேடம். நேயர்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் மனம் சார்ந்த உங்களுக்கான ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடல் அளவு அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். அப்போ நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். உலக மனநல தினம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன மேடம், ஏன் இதோட முக்கியத்துவம் என்ன, இந்த வருடம் எதை நோக்கி முன்னின்று நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம்?
1: ஓகே. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் மனநல விழிப்புணர்வு மாதம், அதாவது உலக அளவில் இது வந்து கொண்டாடப்படுது. இதுக்கு முக்கிய காரணம், எல்லா தினங்களுமே வந்து உலக அளவில் கொண்டாடப்படும் போது அதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ஸ் டே, விமென்ஸ் டே, அது பண்ணும்போது எல்லாருமே வந்து உலக அளவில் அதை நோக்கி கவனம் குவியுது. இந்த மனநல பற்றி ஒரு மாதம் டெடிக்கேட் பண்ணுற போது, அதாவது அதுக்குன்னு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மக்களோட கவனங்கள் எல்லாமே அங்கே வருது. அதுக்கான உரிமைகள், ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய விஷயங்கள் அதை நோக்கி வந்து வருது. இந்த வருடம் இது வந்து வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து 1900s இது ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷத்தோட தீம் வந்து ரொம்ப போல்டாகவும் கரேஜியஸாகவும் எடுத்திருக்காங்க. என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மனநல, எல்லாத்துக்குமே தெரியும் மனநல பாதிப்புகளை பற்றி ஒரு ஸ்டிக்மா, அதாவது ஒரு கூச்சம், ஒரு தயக்கம் எல்லாமே இருக்குது. ஒரு மனநல டாக்டர் பார்க்குறதுக்குமே வந்து

0: நிறைய குற்றங்கள் இருக்கும், ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து மேஜரான ஒரு தடையே. அதை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த வருடம் உலக அமைப்புகள் வந்து இந்த தீமை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய, அதாவது இது இது மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், உண்மையை கூறலாம், அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த தீம் இருக்குது. ஸோ இதுதான் இதோட முக்கியத்துவம்.
1: அப்போ மனநலம் சார்ந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களோ உறவினர்களோ நண்பர்களோ நமக்கான நிஜமான குரலாக இருந்தாங்கன்னா நம்ம மனநலத்தில் நிஜமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, அப்படி தானே?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அது உண்மையா தப்பா, நான் சரியான பாதையில் இருக்கேன்னா அப்படின்றது யாராவது ஓ ஷேர் பண்ணால் நமக்கு தெரியும். இப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் தோணுது அப்படின்னா இது என்னோட நிலையை பாதிக்குது, என்னோட உடலை பாதிக்குது, என்னோட தொழிலை பாதிக்குதுன்னா அப்போ அது ஒரு பிரச்சனை தான். இப்போ இதே மாதிரி ஒருத்தவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க, இது சரியாக இருக்குன்ற அனுபவத்தை நீங்கள் கேட்கும்போது நானுமே இதுக்கு வந்து ஹெல்ப் கேட்கணுன்ற ஒரு ஓவரால் ஒரு விழிப்புணர்வு வரும். ஏன்னா மனநல பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலே நம்ம அறிஞ்சிட்டோம்னா ஈஸியாக கியூர் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உடலை மனம் பாதிக்குது, அந்த மனத்தோட ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலே நம்ம கண்டுணரும் போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையுது.
1: அதுதான் டாக்டர், அதை எப்படி எங்களால் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியல. சக மனிதர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சங்கோசமாக ஒரு ஒரு தயக்கமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதா, முன்னாடியெல்லாம் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க, அது ஒரு என்னென்னா ராஜாக்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி பெருமிதமாக சொல்லக்கூடிய காலங்களும் முன்கட்டங்களில் இருந்தது. இன்றைக்கி வாழ்நாள் வியாதிகள் மாதிரியே மனநல பாதிப்புகளும் நோய்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனிங்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க மேடம். தேங்க்யூ மேடம். தொடர்ந்து நம்ம நேயர்களை சந்திக்கலாம். நேரம் முற்பகல் 11:10:14 துளிகளாகுது. நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா. காசிமேன் ஐயா வணக்கம், வாங்க சொல்லுங்க உங்களோட கேள்விகள் என்ன.
2: நான் 18 வயசுல சென்னை போயிருந்தேன். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணனுடைய வளர்ப்பு வந்து நான் வேலைக்கு போயிருந்தேன்.
1: சரி.
2: அங்க வேற இடம் இருந்தது, வேலை போனது இலை கிடைக்கல.
1: சரி.
2: அப்படியே வேற மாமா வீட்டுல இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுதான்.
1: சரி.
2: பிரஷர் இருந்தது. அப்புறம் வேலை கிடைச்சது, கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த மன அழுத்தம் இருந்ததுல திரும்ப வந்த மாதிரில வந்து ஆஸ்பத்திரியில பார்த்தா சரியாயிடுச்சு.
1: சரி.
2: அது வந்து அந்த மாதிரி வேலை வேலை எக்ஸ்பெக்டேஷன் அது போகும்போது அது கிடைக்காததுனால ஆகிறது தான் என்னுடைய கருத்தும் என்னுடைய கேள்வியும். அதுதான்
1: நல்லதுங்க. சொல்லுங்க.
2: அழுத்தம் வந்து எப்படி பிரஷர் வருது, அதாவது வீட்டினுடைய சூழ்நிலைகள்ல சம்பாதிக்கணும்னு போறோம், படிச்சுட்டு வேலைக்குன்னு போறோம், அது கிடைக்காத போது ஏமாற்றத்துல தான் அந்த மாதிரி வருதுன்றது என்னுடைய.
1: சரி. இந்த எதிர்பார்ப்புக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம டாக்டர் அதோட நம்ம சேர்த்து கேட்டுடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் நேரே நிஜ குரலாக நான் ரெக்கவரி ஆனேன், மற்றவங்களும் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நிஜமான மாற்றத்தை எதிர்நோக்கி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களோட மதிப்பு மிக்க பதில்கள் அந்த நேயருக்கு கொடுங்க டாக்டர் ப்ளீஸ்.
0: முதல்ல நீங்க வந்து தைரியமாக ஆன்லைனில் வந்து நான் இது மாதிரி எனக்கு பாதிக்கப்பட்டேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் வாங்கி நான் ரெக்கவர் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். நான் ரொம்ப ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கையோட பிரச்சனைகள் கண்டிப்பாக மன அழுத்தத்தை கொடுக்கும். நம்ம அழுத்தத்தோட அதாவது ஒரு பெரிய பாரங்களை தூக்கிட்டே நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ரைட் டைமில் ஹெல்ப் கேட்டனால அந்த டைமில் வந்து கவுன்சிலிங் மூலமாகவோ மாத்திரைகள் மூலமாகவோ ஷார்ட் பீரியடில் வேகமாக அது ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நல்லாவே கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட முடிவும் தைரியமும் கரெக்டானது, வாழ்த்துக்கள். இதை வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டீங்க. ஸோ இதை படிப்பினைகளை வந்து அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறலாம். இதை பற்றின விழிப்புணர்வை மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அஸ் அ டாக்டர் நான் சொல்கிறத விட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் அண்ட் ப்ளஸ் நம்பிக்கை கொடுக்க விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். உங்களோட ஸ்பெசிஃபிக்கான சந்தேகம் ஏதாவது
1: அப்படிங்கிறது, அதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஒரு துறை சார்ந்த விஷயத்துக்கோ இல்லை ஒரு குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த எதிர்பார்ப்பு நாங்கள் நினைச்ச அளவுக்கு நடக்காம போச்சுன்னா எங்கள் மனசு கஷ்டப்படுதே, இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம்?
0: ஓகே. இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம ஆப்வியஸ்லி நம்ம நினைக்கிறது நடக்கலை, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், உழைக்கிறோம், எல்லா நேரமும் ரிசல்ட்ஸ் சாதகமாக இருக்கிறது இல்லை. ஓகே. அந்த இடத்துல மனச்சோர்வு ஏற்படுறதும் மனத்தளர்வு ஏற்படுறதும் கம்ப்ளீட்லி நார்மல்.
1: ஓகே.
0: நீங்கள் அதை வந்து இல்லை இல்லை நான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுன்னு நினச்சா தான் அப்நார்மல். சோர்வாகிறது நார்மல் தான். பட் அந்த சோர்வு உங்கள் வாழ்க்கையை பாதிக்க விடாமல் ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடணும். சரிங்களா? அதுக்கு ஓகே, நிறைய பேருக்கு மோட்டிவ்

0: சுச்சுவேஷன் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கல இல்லை பத்தலைன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, நீங்கள் கவுன்சிலராக இருக்கலாம் இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கலாம், யார்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணிட்டு அதுலேருந்து குவிக்காக ரெக்கவர் ஆகிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம்.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். அதாவது எதிர் வரக்கூடிய இளைய சமுதாயத்தினர் வந்து எதிர்பார்ப்புகளை, எதிர்பார்ப்பு இயல்பானது தான் அப்படின்னு, எனக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறத விட எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு கூலாக இருக்கிறது வந்து மனசுக்கு சந்தோஷமானதை ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இணையலாம் நேயர்களே, சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேரம் முற்பகல் 11:15:40 நிஜ குரல்கள் நிச்சயமா நிஜமான மாற்றத்தை நமக்கு தரும் அப்படிங்கிற இன்னைக்கான சிறப்பு கண்ணாடி மாளிகை நேரலை நிகழ்ச்சியில மனம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நமக்கு தெள்ள தெளிவாக எந்த தயக்கமும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் முடியறப்ப நம்ம நிறைவாக வீட்டுக்கு அனுப்புற மாதிரி பல தகவல்களை தொடர்ந்து நமக்காக நேரலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மனநல மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். மீண்டும் நேரலையில இணைஞ்சிருக்கிறோம். நம்மளோட இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க கால் பண்ணிட்டு அந்த பக்கம் பேசுறீங்க, எங்களோட கொஞ்சம் பேசுங்களேன். மனசு அப்படியே ஒருநிலைப்படுத்தி எங்க கிட்ட பேசிருங்க. வணக்கம், பேசுங்க. வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
2: மனநலம்ன்றதுமா எல்லாரும் மனசுமே நல்லா தாமா இருக்கு ஆரம்பத்துல.
0: சூப்பர்.
2: வளர வளர பிரச்சனைகள் கண்டதை யோசிக்கிறது, இது நம்மனால செய்ய முடியல என்று அந்த தோல்வி பயம் விரக்தி, நம்ம மனசை நம்மளே கெடுத்து நம்மளே அதுக்கு பலிகடை ஆயிடும்.
0: சரி,
2: அந்த மனசை வந்து பக்குவப்படுத்துறது தியானம், இறை வழிபாடு,
0: சரி
2: எத்தனையோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் கையாண்டா சரியா வருமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு முதியவர்கள் புகாம இந்த மனநலத்துல ரொம்ப பொய்வா பாதிக்கிறாங்க. அதனால அனைவருக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும் நம்புறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா தொடர்ந்து நேரலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. நீங்க கேட்டதை விட பல தகவல்கள் உங்களுக்கு டாக்டர் எஸ் வித்யா அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. டாக்டர், இவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா மனசுக்கு போதும் அப்படிங்கிற மனசு வரணும் அப்படின்னா நாங்க என்ன டாக்டர் செய்யணும்? இது போதும்டா இந்த வாழ்க்கைக்கு, இந்த உடம்புக்கு அப்படிங்கிற மனசு வந்து மனநிலைமையில நாங்கள் எடுத்துட்டு வரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? நிச்சயமா இதை எடுத்துட்டு வந்துட்டாலே சந்தோஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: ஓகே, போதும் என்ற மனமே புண்ணுக்கு மருந்தாகும் சொல்லுவாங்க இல்லையா?
0: சூப்பர் சூப்பர்.
1: ரைட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி பொசிஷனால ஒரு ஹியூமன் பீயிங்கால இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி யோசிச்சிட்டோம்னா நம்மளாம் மனுஷங்களாகவே இருக்க முடியாது,
0: சரியா?
1: ஸோ இதுக்கு வந்து உங்கள் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட கேள்விக்கு நம்ம வந்து
0: கண்டிப்பாக,
1: ஏன்னா நிறைய முக்கியமான தகவல்களை ஆக்சுவலி உங்கள் கேள்வியில் கொடுத்துருக்கீங்க. ரெண்டு விஷயம், நம்ம வயசு ஏற ஏற பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண பயம், விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் வருது. ஏன்னா இந்த உலகமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது.
0: ஆக்சுவலாக எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தானே நாங்கள் போல்டாக இருக்கணும். ஏன் அந்த இடத்துல எங்களுக்கு தயக்கம் வருது?
1: அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. லைக் நம்ம

0: வளர்ப்பு முறைகள், நம்மளோட குணாதிசயங்கள், நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன், நமக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம், இதெல்லாம் இருக்குது. அதை தவிர இது இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க வாழ்நாள் நோய்கள் அப்படின்ட்டு, அந்த வாழ்வியல் நோய்களில் சக்கர பிரஷரை தாண்டி இப்போ டிப்ரெஷனும் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கை முறையே நமக்கு வந்து அந்த நோயை உருவாக்குது. நம்ம மன அழுத்தம் வந்து நம்ம மட்டும் காரணம் இல்லை, நம்ம ஏற்படுத்தி கொடுத்த பழக்க வழக்கங்கள் தான். ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மனசை பக்குப்படுத்துறதுக்கு தியானம் வழிபாட்டு முறைகள் போகலாமா அப்படின்னா அதுவும் போகலாம். பட் உங்களுக்கு எது நோய் எது அழுத்தம்ன்றது தெரியணும். இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு அழுத்தமாக இருக்கேன், நான் கோயிலுக்கு போனேன் ஃப்ரீயாக இருக்கேன், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன் ஃப்ரீயாக இருக்கேன், அந்த மாதிரி ரிலீவ் ஆயிட்டிங்கன்னா இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்ஃபேக்ட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, தியான முறைகள், நம்ம சாப்பாடு முறைகள், வழிபாட்டு முறைகள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணும்போது ஒரு ஒரு பெட்டரான வாழ்க்கை வாழலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க, சரியான தூக்கம் இல்லை, சரியான உடல் உழைப்பு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வரும். அந்த டைமில் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்.
1: ஓகே.
0: ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நோயோட தீவிரத்தை பொறுத்து மாத்திரை வேணுமா இல்லை வெறும் கவுன்சிலிங் போதுமான்றதை முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பக்குவப்படுறதுன்றது நான் என்னோட என்விரான்மெண்ட்டை எப்படி பார்க்குறேன், நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்கிறேன்றது தான்.
1: ஓகே. எப்படி நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நமக்கு என்னென்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம
0: ஒரு விழிப்புணர்வோட அவேர்னஸோட நம்ம இருந்தாலே நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஒரு புரிதல் தன்மை வந்துடும்.
1: மனிதனுக்கு இரண்டு கைகள் தான் உடம்பளவில் இருக்குது அப்படின்னு சொல்றோம், ஆனா மனதளவில் நான்கு கைகள் இருக்குது. உடல் அளவில் ரெண்டு கைகள் இருந்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிற கையோட நம்ம சேர்ந்து வர்றப்ப நாலாவதா புதுசா இந்த ஏஐ உலகத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய ஹேண்ட்ஸும் நம்மளோடதில் நம்ம லைஃப்பில் அட்டாச் ஆகிருக்கு. நேரம் முற்பகல் 11:20 ஆகுது. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். அரியலூர் மாவட்டம் வாரியங்கள் என்ன குழந்தைநாதன் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம் சொல்லியிருந்தேன்.
0: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் சொல்லுங்க.
2: என்னோட கேள்வி என்ன, மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை ஏற்கனவே ஒரு வாரம் நம்ம வானங்களை பேசு.
1: சரி.
2: போன அந்த டாக்டர் போன என்னன்னா, படிக்கிற பிள்ளைங்கள இருந்து வயசுல பெரிய வரைக்கும் கூட அந்த மன அழுத்தத்துக்கு வராங்க.
1: சரி.
2: மேடம் சொன்ன போலவே அந்த கிளாஸ் மாரி வச்சு குஷின் வைக்கிறாங்க, உடனே சரியா எடுத்து போறாங்க, சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஆனா இது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? தியானம் சொல்லிட்டாங்க அவங்க. குடும்ப சூழ்நிலையா இல்ல இந்த பிள்ளைங்க படிக்க போதுல வெளியில அந்த மன உடச்சல் காரணமா ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த வியாதி வந்துட்டால் தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுக்கணும்.
1: நீங்க நிறைய கேள்விகளை முன் வைக்கிறீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஷார்ப்பா நண்பகல் 12 ஆகுறப்ப உங்களுக்கு எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் கிடைச்சிரும். நீங்க ஒரு பொதுவான கேள்வி தான் கேட்டிருந்தீங்க, இருந்தாலும் உங்களோட அந்த கேள்விகளை நீங்க கேட்டதுக்கு நான் நன்றி சொல்றேன். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. டாக்டர், இவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, எல்லாமே நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் பண்ணி ஒரேதாக சொல்லிட்டாங்க. அதனால் இந்த நேயருக்கான பதிலை நம்ம ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்லேயே கொடுத்துருவோம். தொடர்ந்து அவங்க நம்மளோட இணைஞ்சு மனதை இன்னும் பக்குவப்படுறதுக்கு ஒரு வழிமுறைகளை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உடம்பில் ஹார்ட் அப்படின்னா எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுது டாக்டர், இந்த மனசு எங்கே தான் இருக்குது? அது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கா என்ன? திடீர்னு வருது சுனாமி மாதிரி, திடீர்னு ஒரு அலை மாதிரி வருது, திடீர்னு அமாவாசை மாதிரி மறைஞ்சே போயிடுது. என்றைக்கும் பௌர்ணமி மாதிரி எங்களோட மனதை நாங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும்?
0: ஓகே, உங்களோட முதல் கேள்வி, மனம் எங்கே இருக்குது, மனசுக்குன்னு ஒரு உறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த க்வெஸ்சன் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே கை வைப்போம்? பொதுவாக இதயத்தில் தான்
1: தொடுற அளவுக்கு இல்லையே டாக்டர், எங்களை டச் பண்ணுற அளவுக்கு எங்கள் மனசு எங்கள் கிட்டே இல்லையே. ஓகே, தேங்க்யூ.
0: ஸோ ஜென்ரலாக ஹார்ட்டில் தான் டச் பண்ணுவோம், ஆனால் ஆக்சுவலாக வந்து மனம் வந்து ஹார்ட்டில் கிடையாது, அது மூளையில் தான் இருக்குது. இது ஈஸியாக புரிய வச்சுக்கணுன்னா, ஒரு நம்ம மூளையை வந்து கம்ப்யூட்டரோட வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேர் தான் வந்து பிரெயின். அதாவது நம்ம நரம்பு டாக்டருக்கு போகிறோம் இல்லையா, நரம்பியல் நிபுணர் பார்க்குறது அந்த ஹார்ட்வேர் ஆஃப் த கம்ப்யூட்டர்,
1: மூளை பாகங்கள்.
0: சாஃப்ட்வேர் தான் நம்ம மனசு.
1: ஓகே.
0: ஸோ இந்த மனசு வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த மனசுக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து உணர்வுகள், இமோஷன்ஸ்.
1: ஓகே.
0: ரெண்டாவது வந்து எண்ணங்கள், அதாவது சிந்தனைகள், தாட்ஸ். மூணாவது பிஹேவியர்ஸ், பிஹேவியர்ஸ்ன்றது நடவடிக்கை. சிம்பிளாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இப்போது நான் எனக்கு வந்து லைக் ஐ எம் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அது உணர்வு. சந்தோஷமாக இருந்தால் நான் என்ன செய்வேன், நல்லா சாப்பிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவேன், ப்ரொடக்டிவாக இருப்பேன். அப்போ என்னோட சந்தோஷன்றது ஒரு உணர்வு, எண்ணங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறது, ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது, என்னோட நடவடிக்கை அது சார்ந்திருக்கும், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், வேலை நல்லா பார்ப்பேன். ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு. இப்போ நான் அது பாசிட்டிவாக சொல்லிட்டேன், நெகட்டிவ்

0: அதிகமாக சொல்லும்போது நான் ரொம்ப லோவாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வேலை பார்க்க தோணாது, என்னோடய சிந்தனைகளே எனக்கு அதிகம் எதிராக இருக்கும், தாழ்வு மனப்பான் வரும், லைக் நிறையா வந்து நான் ஏன் இருக்கின்ற வாழ்க்கை குவெஸ்டின் வரும். ஸோ ஃபைனலாக இந்த மூணு தான் மனதோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சொல்லுங்கள், உங்கள் மனசு எங்கே இருக்குது?
1: எங்ககிட்ட தான் இருக்கு,
0: மூளையில தான் இருக்கு.
1: பார்ட்ஸா மூளையில இருந்தாலும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை டாக்டர் நாங்க அப்டேட் பண்ணணும்?
0: அது வந்து ஏஜ்ல இருந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு.
1: அப்ப மனசுக்குன்னு வயசு இருக்குதா டாக்டர்? உடம்புக்கு வயசு இருக்கு, மனசுக்கு வயசு இருக்கா, அதுலயும் ஜெண்டர் இருக்கா, ஆண் மனம் பெண் மனம் அப்படின்னு அதை தாண்டி இன்னைக்கு நிறைய மனங்கள் இருக்கு.
0: நம்ம விக்னேஷ்கே நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மனசுக்கு வந்து வயசுன்னு நம்ம ஒரு நம்பருக்குள்ளே அடக்க முடியாத ஒரு அளவில்லாத ஒரு சக்தி அது. ஆனால் ஆஸ் ஏஜ் மெச்சூர்ஸ், லைக் நம்மளோட அனுபவங்களும் நம்மளுடைய வயதும் வந்து முதிர்ச்சி கொடுக்கும். இப்போ நான் மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெச்சூரிட்டி வந்து வயசு சார்ந்தது கிடையாது. ஏன்னா 70 வயசுலேயும் இம்மெச்சூராக நடந்துக்கிறவங்க பார்க்குறாங்க, 10-15 வயசுலேயும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிற ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸையும் பார்க்குறாங்க. ஸோ மெச்சூரிட்டி தான் மனசுக்கு இருக்கே தவிர வயசு கிடையாது. ஸோ அதனால 70 வயசுலேயும் ரிலாக்ஸாக குழந்த மாதிரி இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. பட் 10-15 வயசுலேயே ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு மன அழுத்தங்கள் அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. அண்ட் ஆண் பெண் பாலினம் மனசுக்கு டிஸ்கிரிப்டிவா சயின்டிஃபிக்கா கிடையாது, ஆனால் ஸ்ட்ரக்சரலா இருக்கும். அதாவது சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா, லைக் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி. நம்ம வந்து இப்போ வழி கார்ல வழி கேட்குறோம் அப்படின்னா கூகுள் மேப்பை விட பசங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கும், பெண்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது வந்து யூனிக் கிடையாது. இப்போ நான் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டேன்னா நான் அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன், நான் பொண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் டிரைவிங் ஒரு 15 வருஷம் நான் போட்டுட்டேன்னா ஒரு டிரைவிங் தெரியாத ஆனை விட நான் பெட்டரா இருப்பேன். ஸோ மனசுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாலினம் கிடையாது, நம்ம கற்றுக்கிற விஷயங்கள்ல ஆர்வங்களை பொறுத்து தான் அந்த வித்தியாசம் இருக்கு.
1: சரி, உடலையும் தோளையும் அழகாக்கணும்னு நம்ம நினச்சி நிறைய ரிசர்ச்சஸ் போகுது, அதாவது ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறக்கூடிய ஒரே ஒரு மெடிசின் போதும் அப்படிங்கிற மனசு எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது, எதிர்பார்த்த அளவு நடக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைமை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப டேஸ்ட்ஃபுல் லைஃபாக இருக்கும், ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
1: வணக்கம், சொல்லுங்க. சந்திரசேகர் சார், காட்பாடியிலிருந்து சொல்லுங்க.
2: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர், நலமா இருக்கிறீங்க ஐயா?
1: அனைவரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நம்ம மதுரை பண்பலை பேஸ்புக்ல போயிருந்தது, உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி. உங்களோட கேள்விக்கு வந்துடலாம்.
2: கண்டிப்பா ரெண்டு கேள்விகள் இருக்கு. மேம், இந்த மனசு இது வந்து யூஸ்வலாகவே சிலருக்கு தனிமை அப்படிங்கறத விரும்புது, சிலருக்கு வந்து 4 பேரோட இருக்கணும் அப்படின்னு விரும்புது. ஸோ மனசு தனிமையை நாடுச்சு அப்படின்னா அது ஒரு டிராபேக்கா கருதணுமா, அல்லது பரவாயில்லாமப்பா அவங்க சூப்பரா யோசிக்கிறாங்க அதனாலதான் தனிமையை நாடுறாங்களான்னு எடுத்துக்கலாம். தனிமைங்கிறது அது மனசினுடைய பாதிப்பினுடைய பிரதிபலிப்பா, அது முதல் கேள்வி.
1: ரெண்டாவது
2: ஸ்ட்ரெஸ், அப்புறமா டிப்ரெஷன், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா மனசுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குதுங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்ணறது, இதை பத்தியும் சொல்லுங்க.
1: கண்டிப்பா, முதல்ல தனிமையை பத்தி பேசிடலாம். அது நிச்சயமா நமக்கு வெறுமை தராது அப்படின்னு தான் டாக்டர் நமக்கு சொல்லுவாங்க. சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ்.
0: தனிமை அப்படின்றது வந்து சில பேருக்கு அது வரமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து சோஷியலைசேஷன், நம்ம எல்லாமே ஒரு சோஷியல் அனிமல் தான் சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டா நான் தனியா தான் இருப்பேன், நான் எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் கொடுக்குது அப்படின்னு அந்த பர்சன் அவங்க நினைக்கிறாங்க. நான் தனியா இருந்தா செயல்பாடுகள் நல்லா இருக்கு அப்படின்னா தனிமை அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், அட்வான்டேஜா இருக்கு. ஆனால் அந்த தனிமை வந்து வேணாம், இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல, நான் ப்ரொடக்டிவ் ஆல, அது வந்து என்ன ஒரு கூட்டுக்குள்ள உடைக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ இது அட்வான்டேஜா இல்லை ட்ராபேக்கான்றது அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். நம்பர் ஒன், சப்போஸ் அவங்களுக்கு அது ட்ராபேக்காக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது மனநோயோட அறிகுறி இருக்கலாம். ஏன்னா சோஷியலைசேஷன், அதாவது தனிமைப்படுத்துதல் வந்து மன சில நிறைய மனநோய்களோட ஒரு அறிகுறியாகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த வார்னிங் சைன்ஸ் தெரிஞ்சுட்டு அது ப்ளஸ்ஸாக மைனஸாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுமா இல்லை தாழ்த்தப்படுத்துமான்றது அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கிட்டது பெட்டர்.
1: ரொம்ப நல்லது. அப்போ தனிமை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கேட்டிருந்தாங்க, இந்த நேயர் சொல்லியிருந்தாங்க, அதாவது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. தனிமை அப்படிங்கிறது நீ தனியாளாக இருக்கிறப்ப நம்ம தனிச்சு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது தனிமை கிடையாது. நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும்

0: மனசளவில் உனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு இந்த மனசு ஏங்குதுல்ல, அதுதான் தனிமை. நீங்கள் தனித்து வெள்ள காத்திருக்கிறீர்களா, தனித்து மனச்சூழ்நிலையை எதிர்கொள்ள காத்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களோட முக்கியமான ஒன்றா இருக்குது. அதை தான் நீங்கள் எதிர்காலத்துலேயும் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத மனநல மருத்துவர் எஸ் வித்யா அவங்க தொடர்ந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. உங்களோட கேள்விக்கு இரண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு டாக்டர் சொல்கிறாங்க.
1: ஓகே, ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் சொல்லிடுறேன். டிப்ரெஷன்ன்றது வந்து மன அழுத்தம்னு சொல்லுவாங்க. இந்த மன அழுத்தம் வந்து ஒரு வியாதி. எப்படி நமக்கு சுகர் ப்ரெஷர்னு வருதோ அதுவும் ஒரு வியாதி தான். ஸோ கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மேபி அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நான் லேட்டராக கூட நம்ம சொல்லலாம் கேள்விகள். அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை சொல்லாத ஆளே கிடையாது.
0: கண்டிப்பாக
1: வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சொல்கிறாங்க.
0: ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா காலையில் எந்திக்கவும் முடியாது இல்லை டாக்டர்.
1: கரெக்ட், எக்ஸாக்ட்லி.
0: ஒரு ஒரு ஃபோர்ஸ் வேணும் இல்லை, உள்ளேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் தானே ஸ்ட்ரெஸ். அதை எப்படி டாக்டர் நம்ம தவறுதலாக நம்ம எடுத்துக்கிறோம்,
1: தவறுதலாக புரிஞ்சுக்கிறோம்,
0: புரிஞ்சுக்கிறோம்
1: சரிங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அதாவது நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது ஓரளவுக்கு தேவைப்படும். நம்மளோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ன்றது பேசிக்காக ஒரு பேலன்ஸ்லேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது.
0: ஓகே,
1: ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் தான், ஆனால் அந்த எக்ஸாம் வைக்கலன்னா படிக்க மாட்டாங்க.
0: ஹெல்த்தியான ஸ்ட்ரோம் தான்.
1: எஸ்
0: எஸ்,
1: இது வந்து ஒரு ஒரு ஒரு கர்வ் மாதிரி. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு பாயிண்டில் ரொம்ப நம்ம பிரேக் ஆகிறோம்னா ஆக்சுவலி இன்க்ரீஸிங் ஸ்ட்ரெஸ் வில் ரெடியூஸ் அவர் பிஹேவியர். நமக்கு பாதிப்பை கொடுக்கும். ஸோ சும்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்கிறத விட உண்மையிலே அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. மனநல பிரச்சனைகளோட அறிகுறிகள் நான் வந்து சொல்லும்போது அதை கவனமாக எடுத்துக்கிட்டு உண்மையிலே நமக்கு இது இருக்கா, பிரச்சனை இருக்கான்றதை நீங்கள் ஒரு புரிதல் தன்மையோடு தெரிஞ்சுக்கிறது பெட்டர்.
0: இப்போ உடலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட நாங்கள் போகிறோம், டாக்டர் எனக்கு இங்கே வலிக்கு இது ஒரு மருந்து கொடுங்கன்னு சொல்லோன்னே நீங்கள் வலியை குணப்படுத்திடுறீங்க, உடனே வலிக்கான மருந்து கொடுக்குறீங்க. வி வில் கம்ஃபர்ட் ஜோன், வி வில் டூ த ஆல் த ஒர்க்ஸ் இன் அவர் ரொட்டீன் ஹேபிட்ஸில் பண்ணுறோம். ஆனால் மனசுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் வர்றப்ப இது சரியாகுமா, ஆகாதா, இந்த டாக்டரை நம்பலாமா, இந்த மருந்து வேலை பார்க்குமா அப்படின்னு பல கேள்விகள் எங்களுக்கு வருது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமாக இளையர் சமுதாயம் இளர் வளம் பருவத்தில் அடலசன்ட்டில் இது அதிகமாக இருக்குது. இதை எப்படி டாக்டர் நீங்கள் பார்க்குறீங்க? இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க?
1: ஓகே, நீங்கள் சொல்கிற கேள்விகள் தாண்டி ஆக்சுவலாக இந்த காலத்தில் மனநல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு யங்ஸ்டர்ஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இந்த சோகால் ஜென்சின்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சீக்கிரமாகவே ஹெல்ப் கேட்க வந்துடுறாங்க. நிறைய பசங்க என்கிட்ட அவங்க பேரண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வாங்க, மேம் நான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்ட்டு. அந்த ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியர் அடலசன்ஸ்க்கு ஆக்சுவலி நிறையாவே இருக்குது. ஸோ அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். ஆனால் சரி, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நெஞ்சில் வலி இருக்குது, இது நெஞ்சு வலியாக ஹார்ட் ப்ராப்ளமாக கேஸான்றது யார் முடிவு பண்ணணும்? உங்களோட கூகுளோ இல்லை நீங்கள் எடுக்கிற லேப் டெஸ்ட்டோ கிடையாது.
0: ஆமாம்,
1: அந்த டாக்டர் தான்.
0: ஏன்னா
1: இது சிவியாரிட்டி வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்குறது பெட்டர். பட் உங்களுக்கு தெரியுதுல்ல எனக்கு வந்து ஏதோ ஒன்று சரியில்லை, என்னோட நார்மல் லைஃப்பை என்னால் எடுத்துகிட்டு போக முடியல, சம் டிஸ்டர்பன்சஸ் ஆர் கம்மிங். ஸோ நீங்கள் உடனே எக்ஸ்பர்ட்டை வாங்க, சில கேள்விகள் கேட்போம், உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது நார்மலாக இல்லைப்பா கொஞ்சம் கவுன்சிலிங் எடுத்துக்கோ, ஒரு ஒரு அளவுக்கு தான் இருக்குது, இது வாழ்க்கை முறை மாற்றிக்கோ அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். இல்லை கொஞ்சம் சீவியராக இருக்கு, நீங்கள் முந்தின ஸ்டேஜ் வந்திருக்கீங்கன்றத அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறவாங்க. ஸோ அவங்க மேலே ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் வாங்க. பிக் ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். வலியை நாங்கள் க்யூர் பண்ணுறோம், வலி இருக்கிறதுனால உங்ககிட்ட வர்றோம். ஆனாலும் இந்த மனசுக்கான பிரச்சனைன்னு வர்றதுக்கு மனசில் வழி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வரணும் அப்படிங்கிறது கிடையாது. சம்திங் இஸ் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். கொஞ்சம் ஒரு ஜிக்ஜாக்காக இருக்குது, நம்ம ஒரு பூனை மாதிரி நினச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக ஒரு ட்ராக்கில் போகிறோம். அது மதியில் தாண்டி விழுகிற மாதிரி இருக்குதுனாலே நீங்கள் ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க. அறிகுறிகளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடலினாலும் மனதினாலும் வளக்கூடிய அறிகுறிகளே நோயோட உச்சம்தான் அப்படின்னு மருத்துவ ரிசர்ச் நமக்கு சொல்லுது. ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடம்பளவில் மனசளவில் மட்டும் கிடையாது, சமுதாய அளவில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறான், ஹாப்பியாக இருக்கிறான் அப்படின்னு. அப்படின்னா நம்ம கொஞ்சம் புகழ் அடையணும் அப்படின்னு நினச்சி நம்மளோட ஒர்க்கை பண்ணால் இன்னும் ஹாப்பியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதையுமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மோடு நேரம் முற்பகல் 11:32 ஆகுது. தொடர்ந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நேயர்களே,
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: நிஜ குரல்கள், நிஜமான மாற்றங்கள். இன்றைக்கான சிறப்பு கண்ணாடி மாளிகை நேரலை நிகழ்ச்சி உலக மனநல தினத்தினை முன்னிட்டு நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். மனம் சார்ந்த பல்வேறு தகவல்களையும், மனதை எப்படி வளமைப்படுத்தலாம், சமுதாயத்திற்கான முன்னேற்றத்திற்கும் ஆரோக்கியத்திற்கான வளர்ச்சிக்கும் மனசு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற மனதார நிறைய கருத்துக்களையும் தகவல்களையும் நமக்கு தொடர்ந்து நிலைய அரங்கத்திலிருந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மனநல மருத்துவர் எஸ் வித்யா அவங்க கிட்ட தான். நேயர்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170, 25 30 171 ஆகிய ரெண்டு நம்பரில் மதுரையிலிருந்து நீங்கள் வேறு எஸ்டிடி கோட்ஸ் நீங்கள் போட வேண்டியது இருக்குன்னா 0452 அப்படிங்கிற நம்பர்ஸை ட்ரங்க் கால் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட நேரடியாக பங்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் வருவேன் நிகழ்ச்சியில், என்னோட கேள்வியை கேட்பேன் அப்படின்னு ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க?
0: எல்லாம் நலமாக இருக்கோம்மா, உங்களோட கேள்வி சொல்லுங்கள்.
1: இப்போ வந்துட்டு பொதுவாக ஒரு உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ உடம்பு முடியல, நம்ம ஃபோன் பண்ணி விசாரிக்கணும் வைங்களேன்.
0: சரி,
1: ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்ம விசாரிப்போம் அக்கறையா
0: எல்லாமே. எக்ஸாக்ட்லிமா, சூப்பர்மா.
1: சொல்லி முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கீங்களான்னு கிட்ட கேட்டசிக்கு நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவோம்.
0: சரி,
1: நல்லா இருக்கேன் சொல்லி முடிச்சுட்டு உடம்ப பத்தி விசாரிக்கும் போது எங்க என் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசார்ந்த பிரச்சனைகளையே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஆனா ஹெல்த் இஷ்யூஸ் காட்டிலும் மனசு பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப முன்னாடி கொண்டு வந்து பேசுவாங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட வந்து பேசினதுக்கான காரணம் உடம்பு முடியலையேன்னு சொல்லிட்டு பேசுவோம்.
0: சரி,
1: பல பிரச்சனைகளை வந்து பகிர்ந்துக்குவாங்க. இதையே நம்ம உடம்பு முடியலன்னு பேசும் போது அவங்க மனசை பத்தியே அதிகமா பேசுறது.
0: அதுதான் டாக்டர் நமக்கு சொல்லி இருந்தாங்க, மனசுனாலதானே உணர முடியுது, உணர்ச்சியை தானே முதல்ல காமிக்க முடியும். சரிங்களா, வேற கேள்வி என்ன இருக்கு உங்களுக்கு? தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க நண்பர்கள். 12 மணி வரைய டாக்டர் எஸ் வித்யா அவர்கள் உங்களுக்கான பல மன நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆலோசனைகள் நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நேயருக்கான பதில் கொடுக்கலாம் டாக்டர்.
2: அவங்க கரெக்டா சொன்னாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், மனசு உடம்ப பாதிக்கும், உடம்பு மனசை பாதிக்கும். நிறைய நேரங்கள் மனநல பிரச்சனைகளை வந்து எல்லாருமே ஓகே நான் அழுத்தமா இருக்கேன், ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்குன்றது பல பேர் சொல்லிடுவாங்க. ஆனா நிறைய பேரு நானும் பயங்கர ஸ்ட்ராங் மென்டலி, நான் எந்த பிரச்சனைனாலும் தாங்கிக்குவேன் அப்படிம்பாங்க.
0: ஆனா உள்ள பேக்ரவுண்ட்ல ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்.
2: அப்ப என்ன ஆகும்னா அதிகமான மன அழுத்தம் ரொம்ப காலத்துக்கு சப்ரஸ் ஆகும் போது அது உடல் ரீதியா பாதிக்கப்படும். நிறைய நேரங்கள் பல டாக்டர்கிட்ட தீர்க்கப்படாத வியாதி, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லமா ஒண்ணுமே இல்லமான்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி விமன், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மன அழுத்தம் தான் ரொம்ப சிவியராக இருக்காது. இப்போ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் எங்கள் ஜாபை நீங்கள் பாதி பண்ணிட்டீங்க. உங்கள் உறவினருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க உங்ககிட்ட நம்பி மனசு விட்டு பேசும்போது அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிற வழிகள் பார்த்துக்கோ, ஏன்னா அவங்களோட இதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆனால் அந்த மனசு பிரச்சனை உடம்பை பாதிக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடல்நல டாக்டரை பார்க்குற மாதிரி மனநல டாக்டரையும் பார்க்கறது பெட்டர்.
0: இது வந்து மியூச்சுவல் பர்சனல் கன்சல்டேஷன் தான். ஆனால் இவங்க அந்த ஒருத்தங்க வந்து நீங்கள் நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறப்ப அவங்க நான் நலமாக இல்லைன்னு சொல்கிறப்ப இந்த கேள்வி கேட்டவங்க நிஜமான குரலாக இருந்தால் தான் நிஜமான மாற்றங்களை அவங்களுக்கு நம்ம உண்டு பண்ண முடியும்.
2: அவங்கக்கிட்ட நம்பி இவங்க பிரச்சனைகளை சொல்லும் போது யூ பிகம் அ கவுன்சிலர்.
0: ஆஹா, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹாப்பியாக மாறிட்டோம்னா அங்கே நிஜமான மாற்றம் இருக்காது. அதை தானே சொல்ல வர்றீங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
3: சார், என் பேர் தனலட்சுமி சார், வில்லாபுரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தனலட்சுமி, உங்களோட கேள்விகள் என்ன, சுருக்கமா கேக்குறீங்களா? நிறைய நேயர்களுக்கு நம்ம வழிவிடணும் இல்லையா?
3: ஓகே சார, ஓகே சார்.
0: கேளுங்க
3: சார். ஒண்ணும் இல்ல, அந்த காலையிலேயே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா?
0: ஆமா.
3: அவங்க காலையிலேயே ஒரு டிப்ரெஷனோட இருக்கிறது, படிக்கும் போது ஒரு கான்சென்ட்ரேட் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் என்ன சார் பண்ணலாம்?
0: அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிருது அப்படிதானே? கண்டிப்பா. சரிங்கம்மா, குழந்தைகள்கிட்ட இருந்து ஒரு குடும்பத்தோட இந்த மன ஆரோக்கியம் எப்படி நம்ம குடும்பத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து நீங்க இணைஞ்சிருங்க நிகழ்ச்சியில, பல கேள்விகளும் அது சார்ந்த பதில்களையும் டாக்டர் எஸ் வித்யா அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட கேள்விக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க.
2: நீங்க வந்து எல்லாருக்குள்ள நார்மலான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இதுல ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, அழுகிறாங்க, சேட்டை பண்றாங்க சொல்லுங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்கன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு மன அழுத்த

0: அழுத்தத்தோட அறிகுறி.
1: ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி வரக்கூடிய வார்த்தை அது.
0: மேபி பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறனால குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. இதுவுமே நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் குழந்தை, இப்போ நான் ஸ்கூல் ரெஃப்யூசல் பற்றி நம்ம தனியாகவே பேசலாம், ஆனால் இந்த டைமில் வந்து குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு அது ஏன் ஸ்கூல் போக அடம் பிடிக்குதுன்றதை கேட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஃபோன் கொடுத்து கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஸ்கூலில் படிக்க பிடிக்கலை அப்படின்னாலும் போக மாட்டாங்க. இந்த நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ குழந்தைங்க டிப்ரெஷன் ஆகிறாங்கன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதை விட குழந்தை அடம் பிடிக்குது ஸ்கூலுக்கு போக மறுக்குதுன்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வார்த்தைகளுக்கும் பவர் இருக்குது. ரெண்டாவது, நம்ம அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்குறோமான்றதும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
1: ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அதாவது குழந்தை அந்த குடும்ப சூழலில் தான் வருது. அப்போ அந்த குடும்பம் தான் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறது. அந்த குழந்தைகிட்டேருந்து என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதே அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பில்லர்ஸாக இருக்கக்கூடியவங்க, உங்களோட அந்த மைண்ட் தாட்ஸ் எல்லாமே ஹெவன் மாதிரி உங்களுக்கு அமைஞ்சால் தான் அந்த குழந்தையும் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையோட வருமானமே அதுதான். அதுகிட்ட இருந்து என்ன ஈல்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத மனசை நம்ம பக்குவப்படுத்தலாம். முற்பகல் 11:40 ஆகுது. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், ஒத்தகடம் சுரேஷ் பேசுறேன் சார், நானுமலை ஒத்தகடம் மாதிரிலிருந்து.
1: சுரேஷ் சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
1: உங்களோட கேள்வியை சுருக்கமா ஒன்னே ஒண்ணு மட்டும் கேளுங்க.
2: என்னோட பிரச்சனை என்னன்னா, அப்பா இறந்து 30 ஆகுது.
1: சரி சரி.
2: எனக்கு வந்து அதுல இருந்தே ஒரு உறவினர்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு மனசுல பாத்தீங்கன்னா, எது நடந்தாலும் இது நமக்கு நடந்துருமோ அப்படின்னு ஒரு உறுத்தல இன்ன வரைக்கும் இருக்கு. வேற
1: ஒண்ணும்
2: இல்ல. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு டாக்டர் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க. உங்களுக்கான பதில்களை டாக்டர் எஸ் வித்யா அவங்க கொடுக்கறாங்க.
0: நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட் தான். பட் 30 தனியாக நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கீங்க. இதை வந்து உங்களுக்கு மன தைரியத்தையும் பக்குவப்படுத்தியும் கொடுக்கணும். பட் ஒரு பயம் வருது, அது உங்கள் வாழ்க்கை முறையை பாதிக்குது அப்படின்னா மேபி நீங்கள் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குது, உடல் உழைப்பு எப்படி இருக்குது, ஏதாவது உள்ளே வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் லைக் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கோமா, கரெக்டான பாதையில் போகிறோமான்றது தெரிஞ்சுக்கிறது பெட்டர்.
1: ரொம்ப நல்லது. நீங்கள் அறிகுறிகளுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் உடனே ஒரு மனநல உளவியலாளரையோ இல்லை மனநல மருத்துவரையோ நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், வாங்க. உங்க பெயர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? இந்த வாழ்க்கை சொல்லக்கூடியது பல போராட்டங்களை கொண்டது அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையான போராட்டங்கள் தான் அப்படிங்கறத நம்ம என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கே நம்மளோட அனலைசிஸ் நல்லா நடக்கும், நம்மளோட ஆக்ஷன்ஸும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னைக்குமே வெரி ஆக்ஷன்ஸாக இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் தான் நமக்கு கிடைக்கும். நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சுபா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சுபா, உங்களோட கேள்வி என்ன, கொஞ்சம் சுருக்கமா கேளுங்களேன். நிறைய நேயர்கள் நம்ம கலந்துக்கலாம் இல்லையா?
4: வயிற்றுப்போக்கு
0: வந்து ஏற்படுதுன்னா எத்தனை நாள் அப்படின்னு பாருங்க. நீங்க மாத்திரைகள் எடுக்கிறதுனால தான் வயிற்றுப்போக்கு வருதுன்றது கிடையாது. மேபி ஒரு சாதாரண ஃபுட் பாய்சனிங் ஆனக்கூட இருக்கலாம். ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு பொது மருத்துவரை பார்த்துட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு வந்து மருந்துகள் சம்மந்தமாக டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க யாரை கன்சல்ட் பண்றீங்களோ அவங்க கிட்ட வந்து அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
1: ஆமாம், இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான். முழுமையான மருத்துவ ஆலோசனைகள் உடலளவுக்கு கொடுத்தாலும் மனதளவுக்குள்ள கொடுக்கக்கூடியான வாய்ப்புகள் அது அப்படி இருக்காது. நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து யார் கூப்பிடுறீங்க?
5: சார் மதுரையில சக்திவேல் சார்.
1: சொல்லுங்க சக்திவேல், உங்களோட கேள்வி என்ன?
5: என்னுடைய கேள்வி வந்து சார், நான் ஒரு வேலை பாக்குறேன் சார், எனி டைம் நான் வேலை பார்த்துட்டே இருந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் சார். வீட்டுக்கு போனா டென்ஷனா உருவாகுது.
1: ஆஹா, வீட்டுல யாரோ ஒரு வில்லன் இருக்காங்க உங்களுக்கு.
5: எனக்கு நானா பேச்சும் அதிகமா பேசுற மாதிரி தெரியுது. அது என்ன செய்யறோம்?
1: டாக்டர் பொதுவாக அதிகமாக பேசினா மனசு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்களே, இவர் அதிகமாக பேச

0: குறையுங்கிறாரு.
1: ஆண்களுக்கும் பொதுவா இருக்கிறது. சோ இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட ரெண்டு விஷயம் தான். வீட்டில் வந்து எல்லா வேலை டென்ஷன் எல்லாத்தையும் நான் கொட்டுறதுனால அங்கே ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது பொதுவாக எல்லாம் ஃபேஸ் பண்ணுறது. அதை நம்ம மாற்றுறது பெட்டர், அது கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப டயர்டாகுது, இல்லை வேலை எஸ்கேப்பாக யூஸ் பண்ணுறீங்க, தூக்கம் கெடுது, பேச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமாகுது, அளவுக்கு அதிகமாக கோபம் வருது, உங்கள் இயல்பு நிலை பாதிக்குன்னா பெட்டர் கன்சல்டேஷன் பார்த்துட்டு டீட்டெயிலாக இவால்வேட் பண்ணுறது பெட்டர். உங்கள் ஒய்ஃபோட வெர்ஷனும் கேட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: ஓகே ஓகே, ஒரு டைமென்ஷன் தானே பார்க்குறோம், மல்டி டைமென்ஷனில் நம்ம பார்த்துருவோம். முக்கியமாக எங்கேருந்து பிரச்சனை வருது அப்படிங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளோட ஒர்க்கை பற்றி நல்லா கான்சன்ட்ரேட்டடாக பண்ணிடுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஒருத்தங்க அதுக்குன்னு ஸ்பெஷல்லாம் இருப்பாங்க, அந்த ஒருத்தங்க யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணையலாம் நேயர்களே. நண்பர்கள், 11:45 ஆகுது, சிறிய விளம்பர இடைவெளி, மீண்டும் இணைவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: நேரம் நண்பர்கள் 11:47 சரியாக இருக்குது. கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு 13 தான் இருக்குது. ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட தகவல்கள், அதற்கான தக்க பதில்கள் அப்படின்னு மனநல மருத்துவர் மனதார நமக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய டீட்டெயில்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க டாக்டர் எஸ் வித்யா அவங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அன்பான நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார். கந்தசாமி, மதுரை.
0: ஆ, ரெண்டு தடவை வணக்கம் சொல்றீங்க, அப்ப நீங்க ஹாப்பியா தான் இருக்கீங்க. சொல்லுங்க.
1: அம்மாட்ட பேசணும்.
0: பேசுங்க.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வயசு 84.
2: சொல்லுங்க சார்.
1: என்னுடைய பேரன் வந்து PhD படிச்சுட்டாரு. அவர் வந்து ஒரு இப்ப தற்சமயத்துக்கு வீட்டுக்கு வந்திருந்தப்ப ஒரு 1.5 லட்சம் போனை தொலைச்சிட்டாரு.
0: சரி.
1: தொலைச்சதுல இருந்து ஒரு வாரம் அவர் மனநிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. போற அளவுக்கு அவர் தேத்தி அவர் படிக்கிற இடத்துக்கு
2: அனுப்பிச்சிட்டான்.
1: அங்க போய் இன்னொரு பிரச்சனையில மூவ் ஆயிட்டாரு. அது வெளிநாடு போறங்கிற ஒரு பிரச்சனையில ஈடுபட்டுட்டாரு. அதை தெளிவுபடுத்தினா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு.
0: அந்த வெளிநாடு போற ப்ராசஸ்ல ஏதாவது இழப்பு ஏற்பட்டதா?
1: வரப்போகுதுன்னு சந்தேகப்பட்டு கேட்கற மாட்டேங்கிறாரு.
2: உங்க பேருக்கு வயசு என்னங்க சார்?
1: வயசு 30.
2: 30? சரி. இப்போ ஒரு ஃபோன் தொலையுது, பிரச்சனைகள், ஒரு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டியில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா சில மாற்றங்கள் வருது, நல்லது. இயற்கைதான். ஆனால் அது அவருடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணது, ரியாலிட்டி அதாவது நிகழ்வாழ்க்கையை வந்து பாதிக்குது, அது உங்களுக்கே தெரியுதுன்னா அவர் எந்த ஊரில் இருக்காரோ அவர் ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறக்கூடிய தன்மை வந்து ஒரு ஹெல்ப் இருக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, சீக்கிரமாக உடஞ்சிடுவாங்க. ஸோ அது ரொம்ப மோசமாகிறதுக்கு முன்னாடி அவங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஏன்னா இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக நான் இவாலுவேட் பண்ணோம். அதுக்கு வந்து

0: அவர் பெட்டர் ஒரு மனநல ஆலோசகரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு செய்யக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய நல்ல விஷயம், அவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஒரு ஆலோசனைக்கு அவரையே நீங்கள் பார்த்துக்க சொல்லுங்கள். இப்போ எல்லாமே ஆன்லைனில் கூட ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது.
1: கண்டிப்பாக
0: உங்கள் பக்கத்தில் கூட நீங்கள் வந்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்ல விஷயம்.
1: ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க போயிட்டு அதுக்கப்புறம்
0: லேட் பண்ணிட வேண்டாம்.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அப்படின்னா எங்களோட மனசோட ஆரோக்கியம், எங்கள் மனசு சந்தோஷம் வெறும் 1.5 லட்சம் தான், அந்த அளவுக்கு தான் நாங்கள் மக்கள் இருக்கிறோம். அதே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி, ஒரு மனநிலைமை ஆரோக்கியமாக இருக்குது, எந்த கட்டத்துக்கு போகிறப்ப இந்த மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை மனநோயாக மாறுது, இதை எப்படி எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்?
0: எக்ஸாக்ட்லி, இதை நம்ம வந்து வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அது நார்மலாகவே எல்லாருக்குமே வர்றது தான். ஆனால் இது எப்போ மனநோயாக மாறுதுன்னா, பிகாஸ் மனநோயின்றது தீவிரமான ஒரு விஷயம், அதுக்கு கண்டிப்பாக இன்டர்வென்ஷன், அதாவது வைத்தியம் பார்க்க வேணும். இப்போ எப்போன்றது சில வார்னிங் சைன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. இயல்பு வாழ்க்கைனா இப்போ எனக்கு ஒரு கவலை வருது அப்படின்னா, சரி வந்தால் வரேன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய ரொட்டீன் நான் போயிட்டேன்னா எனக்கு அது பிரச்சனை கிடையாது, அது தானாக சால்வ் ஆகும். பட் என்னால் வேலை பார்க்க முடியல, என்னால் என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதாவது குளிக்கிறது, சாப்பிட்றது, ஏண்டா செய்கிறோம் அப்படின்ற ஒரு கவலை வருது. முக்கியமாக என்னோடய தூக்கம், என்னோடய பசி பாதிக்குது அப்படின்னா மேபி இது வந்து மனநோயாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக தனிமை பற்றி கேட்டாங்க பார்த்தீங்களா, நல்லா கலகலன்னு இருக்கிறவ திடீர்னு தனிமைப்படுத்துறது, யாரையும் பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, இந்த மாதிரி சிம்டம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு மேலே தொடர்ச்சியாக இருக்குன்னா கண்டிப்பாக அது மனநோயாக்கான அறிகுறி இருக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இது ஒரு நாள் வந்தாலும் பிரச்சனை தான்னா, நம்பர் ஒன் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது மனநல பாதிப்புகள் இருக்குன்னா ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுவும் வந்து அறிகுறி. ரெண்டாவது, அவங்களுக்கு போதை பழக்கங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற சிம்டம் மனநோயோட அறிகுறியாக இருக்கும். இது ரெண்டையும் மறக்கக்கூடாது.
1: ரொம்ப நல்லது டாக்டர். இயல்பு வாழ்க்கையில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் அது மனதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம், உடலை தாண்டி அது ஒரு பிரதானமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. பொதுவாக டாக்டர், எங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கிட முடியுது, புரியாதவங்க பண்ணுற விஷயத்த கூட அதை விட அதிகமாக எங்களால் ஏற்றுக்கிட முடியுது. எங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களை விட இந்த புரியாதவங்க எங்களோட மனசை எந்த அளவுக்கு புரியுறாங்க அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒன்றாக இருக்குது. நம்ம புரியாதவர்களை விட நம்மை முழுமையாக புரிந்தவர்கள் தரக்கூடிய மன உளைச்சல் ரொம்ப கஷ்டமாக மாறிடுது. என்னை பற்றி ஃபுல்லாக தெரியும், நீயே எனக்கு இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்கிறப்ப அது குடும்ப சூழலில் ரொம்ப நிறைய பிரச்சனைகள் உருகுது. புரிந்தவர்கள் தரும் மன அழுத்தம் எந்த அளவுக்கு வலுவானது டாக்டர்?
0: இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம சொல்லும்போது, ஆப்வியஸ்லி நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை புரிஞ்சுக்காமல் ஒரு சில விஷயங்களில் சந்தேகப்படுறாங்க, இல்லை வார்த்தையை விடுறாங்கன்னா அது ரொம்ப பாதிப்பாக இருக்கணும். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான். நமக்கு புரிஞ்சிருக்காங்க புரியலைனாலும் அவங்களும் மனுஷங்க தான். அந்த சூழ்நிலையில் ரெண்டு பேரோட பங்களிப்பும் அங்கே முக்கியம். பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்றதும் அவங்க அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்றதும் நம்ம கிளாரிஃபை பண்ணும். பெஸ்ட் என்னென்னா, ஒரு பிரச்சனையான விஷயம் வருதுன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனையை உடனே ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லைன்னா விலகிப்போங்க. கொஞ்சம் ஆற போட்டாலே பர்ஸ்பெக்டிவ் மாறிடும். இது ரொம்ப ஆர்கியூ பண்ணியோ இல்லை புரிய வச்சோ அதை பெருசாக்கிடாதீங்க. இதுதான் இங்கே பிரச்சனை காரணம்.
1: எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப பெருசாக்கலாம், ஆனால் ஊதி ஊதி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிறாங்க. மனநல பாதிப்புகளுக்கு நாங்கள் மெடிசின்ஸ் எடுக்கிறோம், உங்களோட அனுமதி நிலம் காரணமாக எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, தாராளமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிடணும், மருந்துகளை நிப்பாட்டினாலும் அது வாழ்நாள் ஃபுல்லாக எங்களுக்கு சைட் எஃபெக்டை கொடுக்கும், நாங்கள் வெயிட் போட்டுருவோம் அப்படின்லாம் பல காரணங்கள் சொல்லி மனநல மருத்துவரை போன்ற உங்களை மாதிரியான இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட்ட அவங்க வர்றதுக்கே தயங்குறாங்க, வந்தாலும் ட்ரீட்மெண்ட்டை மிஸ் அவுட் பண்ணுறாங்க. இதை எப்படி டாக்டர், இது இதெல்லாம் சரியா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன இவங்களுக்கு?
0: ஓகே, மாத்திரைகள் வைத்தியம்ன்றதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக சில விஷயங்களை நான் ஸ்ட்ராங்காக நேயர்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்.
1: சொல்லுங்க டாக்டர்.
0: மருந்துகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மனநோயின் இப்போ நம்ம பேசுனது எல்லாம் ஓகே, மனநல பிரச்சனைகள் காமனாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கைடன்ஸ் அதாவது கவுன்சிலிங் தேவைப்படும். பட் மனநோயின்னு போயிட்டாலே உள்ள கெமிக்கல் மாற்றங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஃபீவர் வருதுன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது, இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. மனநோய் போதுன்னா கெமிக்கல்ஸ் கம்மியாகுது. ஸோ அதை நிதானப்படுத்துறதுக்கு மருந்துகள் கண்டிப்பாக வேணும். மருந்துகள் இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, அது பல பேர் வாழ்க்கையை வந்து நல்லாவே மாறி இருக்குது. ப்ரொடக்டிவாக நார்

0: ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. மருந்துகளுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாக்டர் வந்து தான் அதில் வந்து எக்ஸ்பர்ட், அவர் உங்களை கரெக்டாக கைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ தயவுசெய்து உங்கள் கன்ஃபியூஷன்ஸையும் உங்கள் சந்தேகங்களையும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க.
1: உங்கள் மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா மனநல ஆலோசகரை நம்புங்க, மனநல மருத்துவரை நம்புங்க, அவங்க கொடுக்க மருந்துகளை நம்புங்க. ஏன்னா அது உங்களை நீங்கள் நம்பலைன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுக்குறது தான் ஹாப்பியஸ்டான ஒரு லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர் எனக்கு இப்போ மனசு சரியில்லை, எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ போக்க நான் சாப்பிட்டு படு, ரெஸ்டடு எல்லாம் சரியாயிரும், காலையில் எல்லாம் சரியாயிரும், இதுக்கெல்லாம் போய் டாக்டரை பார்க்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா மாடர்ன் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை உனக்கு பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு வைத்தியமே இல்லை, இதுக்கு டாக்டரே இல்லவும் விதியே அதுதான் அப்படின்னு சொல்லி, இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த சமநிலையை நாங்கள் எப்படி எடுத்துக்கிடணும் டாக்டர்?
0: ஓகே, பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட தான். சில பேருக்கு ஃபேமிலியில் கிடைக்கலனா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஒரு சப்போர்ட் சிஸ்டம், கைட் அண்ட் மென்டர் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு மனசு ரிலீஃப் ஆகுது, உண்மையிலே நல்ல தூக்கம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் வருது, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டா கரெக்ட், மேபி நீங்களாகவே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே இந்த பிரச்சனையோ இந்த யோசனையோ என்னை ரொம்ப குறைஞ்சிட்ருக்கு, என்னால் இதிலேருந்து வெளியே வர முடியல, என்னோடய இயல்பு நிலை பாதிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் வந்து உங்களோட ஆலோசனை பெற்றுக்கிறது பெட்டர். நோயாக மாறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது, கவுன்சிலிங்லேயே முடிஞ்சிடும்.
1: ஷுர் மேடம், ஷுர் மேடம். ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாதீங்க, கம் அவுட் ஆகி இங்கே கிளினிக்கு வாங்க, டாக்டரை பாருங்கள், ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்பவே எங்களோட விரல் நுனிகளில், உலகமே எங்கள் கைகளில் இருக்குது, ஆனால் எங்கள் மனசு உலகத்தை தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. டாக்டர், சமூக ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கக்கூடிய விலையில்லாத மலிவான மனநல ஆலோசனைகள் எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையையும் மனசையும் பாதிக்கும் டாக்டர்?
0: இது நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு க்வெஸ்சன், நான் வந்து இதை ஆன்சர் பண்ணணும். நீங்கள் கேட்கலனா கூட நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன்.
1: கண்டிப்பாக மேடம்.
0: ஆக்சுவலி சோஷியல் மீடியா, நான் சொல்கிற மாதிரி லைக் கூகுள் டாக்டர், இது எல்லா ஃபீல்டை விட ரொம்ப அப்யூஸ் ஆனது நம்ம மனநல ஃபீல்டு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஒரு ஃபீல்டு எடுத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் கொடுக்குறேன், மேனிஃபெஸ்டேஷன் கொடுக்குறேன், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மனசை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நிறைய மனநல பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸே நாங்கள் ட்ரீட் பண்ணிக்கோம், நான் இது ஃபாலோ பண்ணேன் எனக்கு ரொம்ப மண்டை குழம்பு போயிடுச்சு அப்படின்னு வந்திருக்காங்க. சரி, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, அது நல்லது தான், ஆனால் யார்கிட்ட எடுத்துக்கிறீங்கன்றது முக்கியம். நிறைய குவாலிஃபைடு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, குவாலிஃபைடு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, பட் நிறைய பேர் சர்டிஃபிகேஷன்ஸே இல்லாமல் எனக்கு பேச தெரியும், எனக்கு மனசை பற்றி தைரியமாக சொல்ல தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறத நம்பாதீங்க, அதை நான் எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிரெயினோட பியூட்டி என்னென்னா அது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கும், பட் அன்லேர்ன் பண்ணுறது அதாவது மறக்கிறது அதை ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய குப்பைகள் உங்கள் மூளைக்குள்ளே போடுறீங்க, அதுவுமே உங்கள் மனநலத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மோட்டிவேஷன் எடுக்கிறதும் ஒரு அளவோடு தான் இருக்கும். டூ மச் ஆஃப் மோட்டிவேஷன் இஸ் டாக்ஸிக் மோட்டிவேஷன்.
1: எதுக்குமே ஒரு அளவு இருக்குது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அது மனசுக்கும் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு சில பேர் எடுத்துக்கிறாங்க. டாக்டர், இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் இந்த சக்தின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி வேறு நம்ம கொண்டாட போகிறோம், இந்த சக்தின்னு சொல்லக்கூடியதே பெண்கள்கிட்ட தான் இருக்குது. த மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் எனர்ஜி ஹேவ் த விமன்ஸ் பீப்புள்ஸ். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் ஹார்மோன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஹார்மோன் பிரச்சனைகளால் மனம் மனநிலைமை மாறுதுன்னு சொல்லி அவங்கள எந்த கவுன்சிலிங்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹஸ்பண்டே கூப்பிடாம இருக்காங்க. இந்த ஹஸ்பண்டுக்கு நச்சுன்னு ஏதாவது ஒரு பதில் கொடுங்களேன்.
0: ரைட், உமன் மென்டல் ஹெல்த்னே தனியாக வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஆக்சுவலாக விமனுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க ஹார்மோன்களால் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நம்ம வயசுக்கு வர்றது, மாதம் மாதம் பீரியட்ஸ் இருக்கிறது, வயது ஆனதுக்கப்புறம் மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த டைமில் கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் பாதிப்பு மனநலத்தை பாதிக்கும். இது நிறைய வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக கன்சல்டேஷன் எடுத்து இதில் கியூர் பண்ணுறது முக்கியம். சக்தி இல்லையில் எதுவுமே இல்லை,
1: எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்தி இல்லையே டேஸ்ட்டே கிடையாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நவராத்திரியை நம்ம நோக்கி முன்னாடி நகர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு திருவிழாக்களும் நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கடந்த பல நிமிடங்களாக எங்களோட நிலைய அரங்கத்திற்கு வந்து உலக மனநல தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு நேரலையில் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பல அரிய தகவல்கள், ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு டேக் ஹோம் மெசேஜஸாக எப்படினாலும் நாங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் தூக்கி எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பல தகவல்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஜாயினிங் அஸ்.

0: மிகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், மனநலத்தை போற்றுவோம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 8838941795. 88 38 94 17 95. தேங்க்யூ ஸோ மச்.
1: என்ன மனசே ரிலாக்ஸா? நானும் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இதோட நான் நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். உங்ககிட்டருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் விக்னேஷ் அர்ஜுனன். மற்றும் ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கட்டும். நலம்.
2: மனமெங்கும் மாயவூஞ்சல்
3: நேர்கள் இதுவரை கேட்டது உலக மனநல தினம் 2026 நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள். உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்றார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். உடன் உரையாடியவர் விக்னேஷ் அர்ஜுனன். தொடர்வது செய்திருக்கும் சென்னையில் அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமான படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தவிர்க்க சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தவிர்க்க அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஸ்ருபி முண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம்

நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 71 என்ற எண்களில் வரலாம். இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. அது மட்டும் இல்லை, எனக்கு வரக்கூடிய ஸ்நேகிதிகள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும்.

0: அப்படின்னு ஆசை இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு வயசு அப்படின்றது தடையே கிடையாது, ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். ஆயர்களை 64 கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதை நான் கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கலை என்ன அப்படின்றத சொல்ல வரலாம். சிநேகிதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் சிநேகிதி வணக்கம். மதிய நேர வணக்கம் சொல்வது சொல்லுங்க மல்லிகா. ரொம்ப எங்கேயோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா, அப்படியே உத்த கேட்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க? வைகாசின்னு பிறக்கலையே, புரட்டாசின்னு முடியலையே. வைகாசி முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிட்டு இப்ப புரட்டாசி வந்துருச்சு. சரி ஓகே, புரட்டாசி வைகாசி பிறந்தாச்சு படத்துல இருந்து நாளைக்குதான் வெள்ளிக்கிழமை, ஆனாலும் இப்போ இன்னைக்கு இந்த பாட்டு கேக்குறீங்க. சரி கொடுத்துடலாம். இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் இல்லையா, கவனிச்சிங்களா? என்ன நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய கலை?
1: அது எனக்குலாம் வராது.
0: என்னது
1: நாக்க சுழட்டிட்டு பேசுறாங்களா? அந்த
0: சிறப்பு, சரி
1: சிறப்பா பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு வர மாட்டேங்குது. நானும் பேசணும்னு நினைக்கிறேன்.
0: அதாவது தமிழ் உச்சரிப்பா கரெக்டா வந்து நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிதானே?
1: அது ஆசைப்படுறேன். அது மாதிரி நானும் படிக்கும் போது தமிழ் கணக்கும் சரியா படிக்கல.
0: இல்லையா, அது கத்துக்கிட்டா வந்துடும் இல்லையா?
1: பாஸ் மார்க் வாங்கல. நானு
0: பாஸ் மார்க் வாங்கினவங்க தான் எல்லாருமே. இருந்தாலும் எதா இருந்தாலும் பயிற்சி முயற்சி இருந்தா கத்துக்கலாம்
1: அப்படிதானே?
0: சரி, அடுத்த முறை உங்களுக்கு ஒரு டங் ட்விஸ்ட் வச்சு பேச வச்சிருவோம். பாடல் கேட்டுருவோமா இப்போ? நன்றி நன்றி உங்களுக்கான பாடல்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 12:12. ஸ்நேகிரியே கேட்டுட்டு இருக்கோம், வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிரி வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம் சொல்வது யார்?
2: சிவகாசியிலிருந்து சுதா சந்திரன்.
1: சுதா சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
2: பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து உன் சிரிப்பினில் பொன்சிரிப்பினில் அந்த பாடல்.
1: பாடல் கொடுத்துருவோம். நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன?
2: நான் வண்டி ஓட்ட கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: டூ வீலரா ஃபோர் வீலரா?
2: ஃபோர் வீலர்.
1: ஓ சூப்பர். கத்துக்கணும்னு ஆசை எவ்வளவு நாளா பட்டு இருக்கீங்க? அது முயற்சி பண்ணிருக்கீங்களா?
2: இல்ல, அது என்னமோ ரொம்ப நாள் ஆசையாவே இருக்கு.
1: டூ வீலர் நல்லா ஓட்டுவீங்களா? நன்றி. பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம்.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத தான் கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் காயத்ரி பேசுகிறேன் மதுரையிலேருந்து.
1: காயத்ரி சொல்லுங்கள், நீங்கள் வந்து என்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க?
2: எனக்கு வந்து டெக்னாலஜி, இப்போ வளர்ந்துருக்க டெக்னாலஜி கற்றுக்கணும்.
1: ம், டெக்னாலஜினா என்ன மாதிரி, எதில், எந்த ஃபீல்டில்?
2: ஃபோன்ல,
1: அதுதான் முக்கியம் அப்படிதானே? சின்ன பசங்க கூட எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பிரமிப்பாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால இன்னும் நிறைய அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க.

0: நமக்கு முக்கியமான விஷயம் போன் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும், நமக்கு அன்றாடம் பயன்படுத்துற மாதிரி முக்கியமான விஷயங்கள்.
1: முக்கியமான விஷயம்னா என்ன?
0: முக்கியமான விஷயம்னா
1: அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் போன்ல அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த விஷயம் என்னன்னு கேக்குறேன்.
0: வெளியில ஒரு ஷாப்பிங்கே போறோம், கையில அமௌண்ட் இல்லைன்னா
1: போன் பேஜ் போய் பண்ணணும்,
0: எதுவும் புக் பண்றது, அப்படி நம்ம நம்ம தேவைகளுக்கு
1: தேவைகளுக்கு கண்டிப்பா சூப்பர் அருமை. அடுத்தவங்களை எதிர்பார்க்காம எதுக்கெடுத்தாலும் அப்பா அண்ணே வீட்டுக்காரு அப்படின்னு அடுத்தவங்களை நம்பாம நம்மளே நமக்கு தேவையான விஷயங்கள பண்ணலாம் அப்படிதானே? சரி சூப்பர். என்ன அவ்வளவுதானா?
0: பாடல் வந்து சீதனம் படத்துல இருந்து சின்னவரு சீதன போட்டு வராரு,
1: சின்னவரு வரசல் இல்லாமா சீதனம் படத்துல இருந்து. நன்றி காயத்ரி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். 12:25 வரும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
3: வணக்கம் தோனிக்கு.
2: வணக்கம் சொல்வது
3: ராணி தேனி.
2: நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்குமா.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு நான் வளர்த்த தங்கி கிடைத்தது இப்படித்தான் அந்த படம்.
2: ஆண்கள் மனமே அப்படித்தான் அப்படின்னு எதுவும் நீங்க சொல்ற விஷயங்கள்ல கோபம் வந்துடாது இல்லையா? நல்லாதானே இருக்கும் பாட்டு. அப்படித்தான் இப்படித்தான். சரி, பாட்டை கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன?
3: நான் வந்து சைக்கிள் ஓட்டணும் சின்ன வயசுல நினைச்சேம்மா, கத்துக்க முடியல.
2: சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க சின்ன வயசுல, ஏன் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணவே இல்லையா? சைக்கிள் கிடைக்கலையா?
3: சைக்கிள்
2: இருக்கு சார்.
3: இல்ல, அப்பா பொம்பளை பையன் சைக்கிள் ஓட கூடாது, கத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
2: ஓ, இப்ப யாருமே பசங்க
3: இல்லம்மா?
2: சரி, யாரும் கத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இருந்தாங்கன்னா நீங்க இப்பவும் ரெடியா இருக்கீங்க
3: அப்படிதானே?
2: விட்டுருங்க, நாங்க வந்துடுறோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? சைக்கிள் வேணுமா, டூ வீலர் வேணுமா, ஃபோர் வீலர், எல்லாம் நான் சொல்லி தரேன் வரேன், சரிங்களா? அடுத்து கார் கத்துக்கிறோம், எல்லாமே கத்துக்கிறோம். அடுத்து இன்னைக்கு விமான தினம், விமானமே கூட நம்ம பிளைட் ஓட்ட கத்துக்கலாம், சரிங்களா? சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோமா? நன்றி நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு மனப்பாடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். 12:31 வரும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிராமத்துல இருந்து கலிதா.
1: கலிஜா, பின்னாடி பயங்கர ஏதோ ஒரு சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, எங்க இருந்து பேசுறீங்க? அமைதியா தான் பேசுறீங்க. சரி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்? பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
2: கத்துக்கணும்னு ஆசைப்பட்டது பெரியவங்களோட ஒரு அந்த அப்படியான ஒரு போக்கு நமக்கு வரணும்னு ஆசைப்படுவோம் சகோதரி.
1: பெரியவங்களோட முயற்சி பண்ணலையா? வாய்ப்பு கிடைக்கலையா? முன்னாடி இருந்தது ஆரம்ப ஸ்டேஜ்ல தையல் கத்துக்கணும் அப்படின்றதுனால இப்போ ஆனா முயற்சி பண்ணலாம் இல்லையா? கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள அப்படின்னு எதுவுமே இல்லையா கூட வீட்டுல நம்ம தையல் வச்சு அவ்வளவு பழச்சுக்கலாம்ல?
2: வீட்டு
1: வேலைகளோட நம்ம கையில ஏதாவது ஒரு தொழில் இருக்கணும், சரிங்களா? நன்றி நன்றி. கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா சீக்கிரம் கத்துக்கோங்க. தையல் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். 12:38 வரும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம். வணக்கம், பேசுங்க. கோமதி யமனேஸ்வரத்துல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: பரம்பரை.
0: பரம்பரை. எல்லாம் கமா போட்டு லைன்லயே முடிச்சிருவீங்களா? அப்படியா, சரி. என்ன விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டூ வீலர். அடுத்த லைன் பேசவே மாட்டீங்களா? பேசுவீங்க. சரி, கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, முயற்சி பண்ணீங்களா, வாய்ப்பு இருந்ததா? வாங்கிட்டு தான் கத்துக்கணும்ன்ற முயற்சியில இருக்கீங்க. பக்கத்துல எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குற முயற்சியெல்லாம் இல்லை, அப்படிதானே? வாங்கி நம்ம சொந்த வண்டியில ஓட்ட முயற்சி பண்ணாதான் அதை நம்ம சரியான முறையில ஓட்டுவோம், கரெக்டா?

0: 12:44 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நண்பவனி மேடத்துக்கு வணக்கம். தரம் வர காகாதர் வந்து பஞ்சவரணம் பேசுறேன். உங்க ஃப்ரெண்டு பஞ்சவரணம் பேசுறேன் மேடம். மதிய வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். எங்க ஃப்ரெண்டு பஞ்சவரணம், எங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வணக்கம், மதிய வணக்கம். சொல்லுங்க.
1: இப்ப நீங்க போட்டீங்க பாத்தீங்களா பாட்டு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஞாபகமே இருக்காது பாட்டு கேட்க போதெல்லாம்.
0: உங்களுக்காக கேட்டுட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்நேகிதி உங்களுக்காக கேட்டு கொடுத்துட்டாங்க. கேட்டுட்டீங்களா பாட்டு? சரி, இப்ப நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் வந்து இன்னைக்கு வந்து படம் பேரு அவள் வருவாளாக்குமணி, அந்த பாட்டு மேடம். நீங்க ஏதாவது கேளுங்க மேடம், நான் பதில் சொல்றேன்.
0: இவ்வளவு நேரம் இப்ப நிகழ்ச்சி கேக்கலையா?
1: கேட்டிருக்கேன் மேடம், இருக்கேன்.
0: என்ன கேட்டேன் நானு?
1: என்ன மேடம்?
0: இல்ல, இவ்வளவு நேரம் ஸ்நேகிதிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க?
1: இல்ல மேடம், சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பிடிச்சது மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்சது இல்ல, நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறது என்ன விஷயம்?
1: கத்துக்கணும்னு நினைச்சது வந்து, நான் வந்து சைக்கிள் ஓட்டும் போதே பைக் பழகிட்டேன் மேடம். இன்னொரு பைக் பழகும் போதே நான் கார் ஓட்ட கத்துக்கணும்னு நினைச்சேன். அது கத்துக்கற முடியல. இன்னொன்னு தைக்கிறது ரொம்ப ஆசைப்பட்டேன் மேடம். ஆனா தைக்க அந்த அந்த ஒரு மணி நேரம் இல்ல மேடம். பூ கட்டுறதுன்னா சொல்லுங்க, சூப்பரா கட்டுவேன்.
0: சரி, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு கையிலயே ஒரு தொழில் இருக்கு, கை தொழில் இருக்கு இல்லையா? நீங்க யாருக்காவது கத்து கொடுத்துருக்கீங்களா பூ கட்டுறது? மல்லிகைப்பூ கட்டிட்டோம் கட்டிடலாம்
1: அப்படித்தானே? நீல நீளமா இருக்கும்ல, அத வச்சு முதல்ல பிள்ளையார நினைச்சு பேப்பர் தான் கட்டணும்.
0: ஓ, பாத்தீங்களா தொழில் தர்மம் எவ்வளவு ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்கறீங்க. இப்படி எல்லாம் நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க.
1: மல்லிகைப்பூ
0: தொடர்ந்து கேக்கலாம் சரிங்களா? பாட்டு கேட்டுருமா? நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சிநேகிதிகள் ரொம்ப அற்புதமாக பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ன விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு இதுவரைக்கும் நிறைய சிநேகிதிகள் அற்புதமாக சொன்னாங்க. இப்போ நிறைவான சிநேகிதி யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுருவோம். வணக்கம்.
1: இனிய நண்பகல் வணக்கம் சகோதரிக்கு.
0: நண்பகல் வணக்கம் சொல்வது
1: தேனில சொன்னதாப்பா. அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்? ஃபர்ஸ்ட்
1: எனக்கு சங்கமம் படத்துல இருந்து மலை துளி மலை துளி மலை சங்கமம் அந்த போட்டு கொடுத்துங்கய்யா.
0: கொடுத்துருவோம். மலை துளி வர வாய்ப்பு இருக்கா தேனி மாவட்டத்துல?
1: என்ன
0: விஷயம் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: தையல் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேயா, அது முடியலையா.
0: ஏன் முடியல? இப்ப கூட நீங்க நினைச்சா முடியுமே.
1: முடியும், வயசாயிருச்சு, நமக்கு 60 வயசு மேல ஆச்சு. கஷ்டம்.
0: 60 வயசா என்ன, கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது இல்லையா?
1: நுணுக்கமான
0: விஷயங்கள் யாரு கத்து குடுக்கறாங்களோ அவங்க கிட்ட கத்துக்கணும் அப்படிதானே? சரிங்கம்மா, பரவாயில்ல. இந்த 60 வயசுல இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நீங்க முயற்சி பண்ணவே இல்லையா? முயற்சி பண்ணுங்க. பாடல் கேட்டுருவோமா இப்போ? நன்றி நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் சங்கமம் படத்திற்காக. இதுவரைக்கும் கேட்டு ரசித்த அத்தனை சிநேகிதிகளுக்கும் நன்றி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி அற்புதமான நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க இந்த உலகத்துல நிறைய இருக்கு. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகொள்ளி. நன்றி நீர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 1:01. வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு மணி எப்படா ஆகும், டான நம்ம ரேடியோ ஆன் பண்ணுவோம், நமக்கு பிடித்த நிகழ்ச்சியை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நேர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கிற காலத்தால் அழியாத காவிய கானங்களான வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறீங்க. வானொலியில எத்தனை நிகழ்ச்சி வளம் வந்தாலும் இந்த வசந்த கானங்களை அடிச்சுக்க நிகழ்ச்சியே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களோட ஃபேவரேட், ஆனா 60s 70s பாடல்கள்லாம் வளம் வரும் அப்படின்ற மாதிரி இதுக்கான தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு இல்லையா. உங்களுக்கு இப்படித்தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட. இசைக்கு காத்திருக்கும் முதல் பாடல் புலமைப்பித்தன் வரிகள் எழுதி எம்எஸ் விஸ்வநாதன், இசை அமைச்சு பி சுஷிலா, டி எம் சௌந்தரராஜன் குரல் கொடுத்திருக்காங்க. சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திற்காக.

0: நெஞ்சம் தன்னை தங்கம் என்றாரோ
1: தன்னை மங்கை ஏற்பட்டாயோ.

தலையான காவிய கானங்களான வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. 1:07 தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல், வாலி வரிகள் எழுதி MS விஸ்வநாதன் இசையமைச்சு, KJ யேசுதாஸ், S ஜானகி குரல் கொடுத்திருக்காங்க, டாக்டர் சிவா திரைப்படுத்திருக்காங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

எடுத்துக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் பகல் 1:11 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு தாங்க பிளாக் அண்ட் ஒயிட், ராகம் எல்லாமே என்னைக்குமே கலர்ஃபுல் தான் அப்படின்ற ஃபீல கொடுக்குற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் பணம் வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்ணுவோம், ரேடியோ தான் கேட்டுட்டு இருப்போம், அதுவும் எங்களுக்கு பிடிச்ச வசந்த கணங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பதில் சொல்லுவீங்க. அப்படியே கேட்டுட்டே இருங்க. ஏன்னா நேற்றைய கேட்ட கேள்வி, அதாவது சமூக வலைதளங்கள்ல நேற்றைய கேட்ட கேள்விக்கு வந்து யார் யாரெல்லாம் கரெக்டா பதில் சொல்லியிருக்கா, என்னென்ன மாதிரி பதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கரெக்டா 1:30 நாங்க சொல்வோம். அதனால கேட்க தவறாதீர்கள். கேட்கலாம் கண்ணதாசன் வரிகள் எழுதி, எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சர், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல் கொடுத்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கற்றலைகளில் மிதந்திடும் காவிய கானங்களின் தொகுப்பு. அற்பரிக்கும் அன்பு மனதில் இன்பமிட்டுக்கள் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நிகழ்ச்சி தான். இதுக்கு முன்னாடி ஒரு காம்பினேஷன் சொன்னேன், இவங்களோட இசையில இவங்களோட வரிகள்லன்னு, அதே காம்பினேஷன்ல இன்னொரு பாடல் கேட்கலாம். ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்துல இருந்து

என்றும் நிலைத்திருக்கும் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1:23 தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகள் எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சர் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல் கொடுத்த அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: பயிற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: நேரம் பகல் 1:30.
5: முகநூல் பக்கத்துல வந்து நம்ம மதுரை பண்பலையை நேற்று வந்து நம்ம 3 கேள்விகள் முன்வைத்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நேயர்கள் வந்து உற்சாகமாக பதிலளிச்சிருக்காங்க. அந்த பதில்களை வந்து அவங்க பேரோட நம்ம சொல்ற நேரம் வந்தாச்சு, அதனால தான் இந்த மாஸ் பிஜிஎம், இந்த மாஸ் இன்ட்ரோ எல்லாமே இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
4: ஆமாங்க. ஸோ நேற்றைய கேட்ட கேள்வி 3 கேள்வி கேட்டிருக்கோம். அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஆர்.பி. சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு கட்டுரைக்காக வாங்கியிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொடைக்கால்பாளையம்லேருந்து ஷாகுல் அமித் ராஜா கரெக்டாக சொல்லியிருக்காரு. திருமூலஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கலம் கொண்டான் அவங்களும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன், அதுக்கப்புறம் புவனகிரி சுமதி பாபு அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து சுகுமாரி சுந்தரராஜன் அவங்க சரியான விடை அளிச்சிருக்காங்க. வி வேணுகுமார் கன்னியாகுமரியிலேருந்து அவர் சரியான விடை அளிச்சிருக்காரு. வாசுகி பார்கவி மணிமாலா அவங்க எல்லாரும் ஒரே ஐடியிலேருந்து, அதாவது கைத்தறி நகர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் அவர்கள் சரியாக விடை அளிச்சிருக்காரு. சென்னையிலேருந்து பிரமீலா தமிழ்செல்வன் அவங்க சரியாக விடை அளிச்சிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்கள் சரியாக விடை அளிச்சிருக்காங்க. சிவபாண்டின்றவங்க சரியாக விடை அளிச்சிருக்காங்க. ஐயவாடி அசோக் ராஜா சரியாக விடை அளிச்சிருக்காங்க. பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் அவங்க கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அவங்க சரியான விடை அளிச்சிருக்காங்க.
4: அதே மாதிரி நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவர்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. திருநகர்லேருந்து உஷா முத்துராமன் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யமுனேஸ்வரம்லேருந்து சுமதி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. திருநகர்லேருந்து BS ஜனார்த்தனன் அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அரியலூர்லேருந்து வீரதுரை அவர்களும் RP சேதுப்பிள்ளை அப்படின்னு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. மதுரை கைத்தறி நகர்லேருந்து மணிமாலா மந்தாகினி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க.
5: கோமதிபுரத்திலிருந்து ஜீவானந்தன் அவர்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. சிவகங்கையிலேருந்து மாயாண்டி ஞானகுரு அவர்கள் சரியான விடை அளிச்சிருக்காங்க. சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் அவர்கள் சரியான விடை அளிச்சிருக்காங்க. சென்னை அந்தோனிராஜ் அவங்க கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. சூரிய விஜயராகவன் அவங்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அனுப்பானடியிலேருந்து குருபரன் அவர்கள் சரியான விடை அளிச்சிருக்காங்க. அன்புராணி சென்னையிலேருந்து அவங்க சரியான விடை அளிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரம் அவர் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து மைக்கேல் பாளையத்திலிருந்து வில்லியம் அவர்கள் சரியான விடை சொல்லியிருக்காங்க.
4: ஸோ முதல் கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்ன நேர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அறிவிச்சிட்டோம். அடுத்ததா இரண்டாவது கேள்வி பார்த்துடலாமா? என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களை ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு நேர்கள் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? திருமூலஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி வந்து வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரமிளா தமிழ்ச்செல்வன் பார்த்தீங்கன்னா கணா அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன் பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சண்முகசுந்தரம் வந்து பிகில் லப்பர் பந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
5: சுகுமாரி சுந்தரராஜன் அவர்கள் வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தை சொல்லியிருக்காங்க. ஜீவானந்தன் அவர்கள் வந்து தடகள பந்தயம் பற்றி அஸ்வினின்ற படம் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களே வந்து அஸ்வினின்ற படத்தை ரீகமெண்டும் பண்ணியிருக்காங்க.
4: அதாவது அஸ்வினின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸில் கூட்டிகிட்டு போய் காமிச்ச ஞாபகம்லாம்
5: எனக்கு இப்படி ஒரு படம் இன்னைக்குன்னு சொல்லி இன்றைக்கி தான் தெரிஞ்சு நான் நைட்டு மேபி போய் பார்க்குறேன் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அடுத்து பூங்குன்றம் அப்படின்றவர் வந்து பேராண்மைன்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து குருபரன் அவர்களும் வெண்ணிலா கபடி குழு கில்லி ஆகிய படங்களை சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் அவர்கள் கில்லின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர் சூரிய நாராயணன் அவர்கள் பூகோளம் அப்படின்ற படம், எம் குமரன் சன்னாஃப் மகாலட்சுமி அப்படின்ற ரெண்டு படங்களை சொல்லியிருக்காங்க. அசோக் குமார் அவர்கள் வந்து கீரங்குடியிலேருந்து வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தை சொல்லியிருக்காரு.

0: செங்கல்பட்டுல இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வெண்ணிலா கபடி குழு, பைசன், லப்பர் பந்து, கனா அப்படின்ற படங்கள் சொல்லியிருக்காங்க. சிவபாண்டி வெண்ணிலா கபடி குழு படத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து சென்னையிலேருந்து அந்தோனிராஜ் வந்து ஈட்டின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காரு. கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தை சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்ன விளையாட்டு என்ன படம் சொல்லி இங்கே சூரி விஜயராகவன் அவர்கள் கிரிக்கெட் பேஸ்ட் படமான ப்ளூ ஸ்டார், கனா, லபர் பந்து சொல்லியிருக்காரு. கால்பந்து திரைப்படமாக பிகில சொல்லியிருக்காரு. குத்துச்சண்டைக்கு சார்பட்டா பரம்பரை படத்தை சொல்லியிருக்காரு.
1: அதாவது கேட்டகரி வைஸ் உனக்கு என்ன படம் வேணுமோ வந்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அடுத்து பாபு முள்ளக்காடுலேருந்து பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் நம்பி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரியமான தோழி ஜீவா, ஏன்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதி லட்சுமி பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் அவர்கள் கில்லி பிகில் இந்த மாதிரி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.

0: அந்த திரைப்படத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவநாத் பார்த்தீங்கன்னா அதர்வா நடித்த ஈட்டி திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மதுரை சந்தைப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க.
1: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவர்கள் கில்லி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து சார்பட்ட பரம்பரை சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கனா திரைப்படத்தை சொல்லியிருக்காரு. மாயாண்டி ஞானகுரு அவர்கள் வெண்ணிலா கபடுகுழு, முரட்டுக்காலை, ஜீவா, எதிர்நீச்சல், இறுதி சுற்று, லப்பர் பந்து, டோனி, கனா போன்ற படங்களை சொல்லியிருக்காரு. மயிலை பட்டாபி வந்து லீன்ற திரைப்படம் சொல்லியிருக்காரு. அன்புராணி வந்து பிகில் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. சூரிய நாராயணன் வந்து பிரியமான தோழி அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. மைக்கேல் பாளையம் வில்லியம் அவர்கள் வெண்ணிலா கபடுகுழு சொல்லியிருக்காரு.
0: அதே மாதிரி ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கபடிக்குழு அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புவனகிரி சுமதி பாப்பு பார்த்தீங்கன்னா பெடி, அதாவது டெட், 2026 வெளியான ஒரு திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாரிவள்ளல் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிகில் திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன தெரியுது, நம்ம நேர்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் படங்கள் பிடிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இப்போ அடுத்ததாக என்ன மூன்றாவது கேள்விக்கு பேருமா,
1: நேர்கள் கிட்ட வந்து ஒரு டஃப்பான க்வெஸ்சன் வச்சிருந்தோம்.
0: ஐயோ, அது எனக்குமே ரொம்ப டஃபே.
1: காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க தமிழ் செல்வி நீங்க?
0: நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அம்மா வீட்டுல இருந்தேன்னா ஒரு 7 மணி, இதே மாமியாரோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் 6:30 தான் எந்திரிச்சு ஆகணும். அதுதான் வழக்கம்.
1: எந்திரிச்சிருவீங்களா? அப்ப ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க. என்கிட்ட மட்டும் கேட்டாதீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு.
0: நீங்க சொல்றதுலயே தெரியுது நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க.
1: நம்ம நேயர்கள் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம். அதெல்லாம் அவங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பதில் வந்திருக்கு. அது மாதிரி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா கேட்டலாம். ஆகாஷவாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கணங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 1:41. சோ கடைசி, அதாவது மூன்றாவதா கேட்ட கேள்விக்கான பதில் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்ற மாதிரி. சோ கேட்டதுக்கு வந்து அஜிதா ஒரு மாதிரி மழுப்புனாங்க. ஆனா நம்ம நேர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம்.
1: நம்ம நேரம் நான் வாஷ வரைக்குமே எல்லாருமே 7 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சாங்க. எல்லாருமே நல்ல எந்திரிச்சிருக்காங்க. அவங்க
0: இந்த பதிவு இப்ப தேவையில்லை, அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா பதிலுக்கு போயிடலாம். சோ மதுரையில இருந்து குமரன் காலனி ஸ்ரீதேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சந்தைப்பேட்டையில இருந்து ஓகே சிவா பாத்தீங்கன்னா, நான் குறிப்பிட்ட நேரத்துலலாம் தூங்கி எந்திருக்க மாட்டேன், என்னோட வேலை பேஸ் பண்ணி நான் சம்டைம்ஸ் 6 மணிக்கு எந்திருப்பேன், சில நேரம் 5:30 எந்திரிச்சிருவேன். ஓ மை காட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து சத்யமூர்த்தி காமராஜ் அவர்கள் வந்து 6:30 சொல்லியிருக்காரு. சுகுமாரி சுந்தரராஜன் அவர்கள் வந்து முன்னாடி 5:30 எந்திரிச்சுவேன், இப்போ ரிட்டையர் ஆன பிறகு 6:30 தான் எந்திரிக்கிறேன் அப்படின்றாங்க. புஷ்பலா தான் 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அவர்கள் 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி பாத்தீங்கன்னா, சூரியன் உதயத்திற்கு முன்பே 4:30 அப்படின்றாங்க. ஓ மை காட், எல்லாம் மிட் நைட் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி எந்திரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி.
1: சாந்தி முருகன் அவர்கள் 4 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குத்தாலம்ல இருந்து சிவசுப்பிரமணியன் வந்து 5 மணிக்கு அப்படின்னு இருக்காரு. வீரபாண்டியன் அவர்கள் அதிகாலை 4 மணிக்கு அப்படின்னு இருக்காரு. ஜீவானந்தன் அவர்கள் காலையில 6 மணிக்கு அப்படின்னு இருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவர்கள் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர்ல இருந்து வீரதுரை அவர்கள் காலையில 4 மணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. குருபரன் அவர்கள், மனிதனுக்கு 7 மணி நேரம் தூக்கம் அவசியம், அதனால 12:30 படுத்தேன்னா காலையில 7:30 எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: அதே மாதிரி பாபு முள்ளக்கட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்தோனிராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா, நான் 6 to 6:30 எப்படி எந்திரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கைத்தறி நகர்ல இருந்து RS துவாரகன் அவர்கள் பாத்தீங்கன்னா, 5:59 அதனா 5:59 அப்போ எந்திரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5:55 எந்திரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருநகர்ல இருந்து உஷா முத்துராமன் வந்து 4 மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள், நான் தினமும் காலையில 6 to 6:30 எழுந்திருச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவர்கள் காலையில 4:45 எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஸ்டேஷன் ஓப்பனிங் அப்ப அவர் எந்திரிச்சு எஃப்எம் கேட்டுருவாரு போல, அதான் கரெக்டா 4:45 அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னையிலிருந்து பிரமிளா தமிழ்ச்சன் அவர்கள் 4:30 எழுந்திருச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா வந்து 5:45 சொல்லியிருக்காங்க. ஐயவாடி அசோக்ராஜ் அவர்கள் வந்து 5:30 சொல்லியிருக்காரு. பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 6 மணிக்குன்னு சொல்லியிருக்காரு. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் வந்து 4:30 to 5 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயாண்டி ஞானகுரு அவர்கள் 4:40 எந்திரிச்சு பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிவபுரி ஷோசல இது ஆர் சோமசுந்தரம் அவர்கள் 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் காலையில 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி மணிமாலா தேவி அவர்கள் வந்து 5 மணிக்கு எந்திரிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. வசந்தி ராஜேஷ் அவர்கள் 7 மணிக்கு எந்திரிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவர்கள் 5 மணின்னு சொல்லியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் 6:30 சொல்லியிருக்காரு.
0: அதே மாதிரி ராமநாதபுரத்துல இருந்து சுமதி அவர்கள் பாத்தீங்கன்னா, 5:50 எனக்கு தூக்கம் வரும், இருந்தாலும் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா, 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைக்கேல் பாளையம் வில்லியம் பாத்தீங்கன்னா 5:30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்கள் வந்து, நான் கரெக்டா 4:55 எந்திரிச்சிருவேன், பண்பலை ஆரம்பிக்கும் நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரில இருந்து வேணுகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா, 5 மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருநகர்ல இருந்து ஜனார்தனன் அவர்கள் பாத்தீங்கன்னா, 5:45 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அவர் 5:45 எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென்னை சிலமலையிலேருந்து பிச்சைமணி அவர்கள் 5:30 எந்திரிச்சிருவேன் சொல்லியிருக்காரு. வேணுகுமார் கன்னியாகுமரிலேருந்து 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. சரலூர் ஜெகன் அவர்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு.
0: நாளை அதாவது இன்றைய கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்றத நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்த்திடலாம்.

0: சோ நேற்றைய கேட்ட கேள்விக்கு மூன்று கேள்விக்குமே நேர்கள் வந்து கரெக்டான பதில் தான்
1: சொன்னாங்களே, வாழ்த்துக்கள் சொல்லிருவோமா. நீங்களும் நாளைக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க நாளைக்கு உங்களுக்காக கிளாப்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு
0: சொல்லிட்டு
1: கேள்விகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேர்கள்லாம் ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க. சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா சொல்லிடலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? அதுதான் முதல் கேள்வி.
1: எதுன்னு எங்க கிட்ட கேட்க கூடாது. நீங்க உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட்ல போய் அந்த விடையை கமெண்ட் பண்ணிட்டு உங்க பேரு ஊரை மறக்காம சொன்னீங்கன்னா நாங்க இங்க சொல்லும் போது கரெக்டா உங்க பேரையும் ஊரையும் சேர்த்து சொல்லுவோம்.
0: ஓகே, அது ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
1: பட்டுக்கோட்டையாரின் பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
0: கண்டிப்பா நம்ம நேயர்கள் வந்து வரிசையா ஒரு

0: வாக்கியத்தை நிறைவு செய்யணும் எப்படி நாளையில இருந்து சீக்கிரம் எந்திரிக்கிறேன்
1: எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன்.
0: வாய்ப்பு இல்லையா?
1: வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒரு ஷெட்யூல் பண்ணி நாளையில இருந்து எந்திரிச்சே ஆகணும்னு ஒரு குறிக்கோளோட சுத்திருக்கேன். அதனால நான் இப்ப நான் போய் கமெண்ட் பண்றதா, நான் நாளை முதல் அதிகாலை இல்ல காலை 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்றத நான் சொல்லலாம்.
0: சோ இந்த மாதிரி நீங்களும் நேர்கள் இந்த வாக்கியத்தை ஃபில் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா உங்களோட பேரோட ஊரோட நாளை பகல் 1:30 உங்களோட பேர் வந்து சோசியல் மீடியா பதிவுல நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம்.
1: இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் எங்கே போய் கமெண்ட் பண்ணுறது, கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்றீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்க அப்படின்னா மதுரை பண்பலை MADURAI மதுரை PANBALAI மதுரை பண்பலைன்னு சர்ச் பண்ணுங்கள். அழகாக நம்ம நிலையத்தோட முகநூல் பக்கம் அங்கே ஓப்பன் ஆகும். அதில் போய் இந்த கேள்விகளெல்லாம் வந்து நாங்கள் ஒரு போஸ்டராக போட்டிருப்போம். அந்த போஸ்டர் கீழே போய் அழகாக அந்த உங்களோட விடையை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் பேரையும் ஊரையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஐயோ நான் ஃபேஸ்புக்கில் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் மதுரை பண்பலைன்ற பேரில் இருக்கும், எக்ஸில் அதாவது ட்விட்டர் எக்ஸ் ட்விட்டர் இருக்குதுல்ல அந்த எக்ஸ்லையும் மதுரை பண்பலைன்ற பேரில் இருக்கும். நீங்கள் எதில் வேணால் போய் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
0: அதே மாதிரி அந்த போஸ்டர்ல வந்து நாங்க தேதியும் சொல்லியிருப்போம். சோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது அப்படின்றதுக்காக 8ஆம் தேதி 9ஆம் தேதி
1: இன்றைய கேள்வி அப்படின்னு இன்னைக்கு கேள்வி இப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு இல்ல 8/10/2026 டேட் இருக்கும். அந்தத கரெக்டா கண்டுபிடிச்சு அதை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நாளைக்கு 1:30 பண்ணா மட்டும் பத்தாது, நாளைக்கு 1:30 உங்க பேர் வருதான்றத நீங்க கேட்கணும் அப்படின்றத சொல்லிடும். 1:30 தினம் தினம் வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர்கள் வந்து உங்க பேரை சொல்லுவாங்க. தினம் தினம் முகநூல் பக்கத்தையும் நாங்க கேள்விகள் பதிவிட்டு வரோம். அதனால மறக்காம மதுரை பண்பலை பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறோம்.
0: சோ இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஆகாஷவாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நன்றி செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: Yeah, Akashvani, that's lit.

மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க ஜூன் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்க போற நிகழ்ச்சி தொழில் தாளம். மதியான சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் பேர் அகைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தர மாதிரி நல்ல வைபான சாங் கேட்டு நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க கொஞ்சம் பேர் கரெக்டாக டைம் ஆயிருக்க டைம்ல டியூன் பண்ணியிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. உங்க டேயோட எனர்ஜி டிராப் ஆகாம அடுத்த ஈவினிங் வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்க வொர்க்க அதே என்தூசியாசமோட கண்டினியூ பண்ண வைப் பண்ற மாதிரி சூப்பர் சாங்ஸ் தர வந்தாத்து துள்ளல் தாளத்துல நான் அஜிதா. ஏதோ முதலாவது பாடலா ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க சிவகாசி படத்துல இருந்து.

கேட்டு வாய்ப்பாடி இருக்கோம். தொழில் தாளம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததான் நம்ம கேட்க போற பாட்டு பாவிஜே எழுதியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா உடைசையில, சங்கர் மகாதேவன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்காங்க. தாஸ் படத்துல இருந்து கேட்கலாம்.

நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு தேவா.

அப்படியே ஒவ்வொரு பாடல்களும் கேட்டு சூப்பர் வைபா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் எழுதியிருக்காரு புலமை பித்தன் சபேஷ் முரளியோட இசையில மாணிக்க விநாயகம் பின்னி கிருஷ்ணகுமார் சைந்தவி கோமை கமலா வடிவேலு ஆகியோர் பாடிய பாடல் கேட்டலாம். இம்சை அரசன் 23 புலிகேசி படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்.

0: என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. பாடலுக்கு பரத்வாஜ் பேரரசோட வரிகள் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் திப்பு பாடிய பாடல் கேட்டலாம் திருப்பதி படத்திலிருந்து.

நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தேவி ஸ்ரீ பிரசாதோட இசையில விவேகாவோட வரிகள்ல நவீன் மற்றும் பிரியாவோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மதியான டைம்ல டல்னஸ் எல்லாம் போக்கி சூப்பர் எனர்ஜி அண்ட் வைப் தர மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். துள்ளல் தாளம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு வித்யாசாகரோட இசையில பா விஜயோட வரிகள்ல அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மாதங்கி பாடியிருக்காங்க பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து.

நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போற பாடல எழுதியிருக்காரு யுகபாரதி. வித்யா சாகரோட இசையில உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதியோட குரல்ல பாடல் கேட்கலாம் மதுரை படத்திலிருந்து.

நேரம் 2:42 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9. பாடல் வைரமுத்துவோட வரிகள் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில நரேஷ் மற்றும் சௌமியா பாடியிருக்காங்க வரலாறு படத்துல இருந்து.

கேட்டுட்ருக்கீங்க மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம எஃப்எம்ல அடுத்தடுத்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காகவே சூப்பர் சூப்பரான நிகழ்ச்சிகள்லாம் காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3:32 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. அதனைத் தொடர்ந்து 4 நீங்கள் எல்லாருமே கால் பண்ணி விளையாடுற மாதிரி ஆட்டக்களம்னு ஒரு சூப்பரான நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன கேம் அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா 4 நீங்கள் மறக்காம ஜூன் பண்ணுங்க மதுரை எஃப்எம். டியூன் பண்ணது மட்டும் பார்த்தாது 0452 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எந்த எண்கள்லையும் வந்து நீங்கள் விளையாட்டில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 5:02 இடைக்கால ராகங்களின் தொகுப்பாக மாலை தன்றல் நிகழ்ச்சியும் வளம் வர காத்துட்டே இருக்குங்க. 6:05 விளக்கேற்றும் வேலை, அதனைத் தொடர்ந்து 6:30 சூப்பர் சூப்பர் சாங்ஸோட அந்திப்பூக்களும் வந்துட்டே இருக்கு. புத்தம் புது பாட்டெல்லாம் கேட்கணும்னா 7 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியும் வளம் வர காத்துட்டே இருக்கு. உங்க வீட்டு குட்டி சுட்டிஸ்லாம் பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் கேட்கணும் அப்படின்னா 8:05 அவங்களுக்காகவே சூப்பர் ஸ்பெஷலான நிகழ்ச்சியா பட்டாம்பூச்சிகளும் வளம் வர காத்துட்டே இருக்கு. ஸோ என்னங்க லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு நீங்க மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் டியூன் பண்ணி நம்ம நிகழ்ச்சிகள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டே இருங்க. இப்போ நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம் மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 2:50 ஆக போது, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட லாஸ்ட் சாங் என்ன பாட்டு இருக்குன்னா டீமானோட இசையில பா விஜயோட வரிகள்ல டீமான் கூட சேர்ந்து அனுராதா ஸ்ரீராமும் பாடியிருக்காங்க கிரி படத்துக்காக. இதோ பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.

நீங்கள் தளம் நிகழ்ச்சியில் சூப்பரான 10 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புற. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்க வரேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேர்களே. தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தென்கடலோர தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு, கீழ்நீராறு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோத்தகிரி, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்வேலி, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் ஆதார், குன்னூர், முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, கெத்தை, வர்லியாறு, குந்தாபாலம், திருவாலங்காடு, அரியலூர், மடம்பூண்டி, திண்டிவனம், அரியலூர் முகாம் பகுதி, முண்டியம்பாக்கம், குன்னூர், வல்லம், ராமநாதபுரம், வெள்ளிமலை, கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர்,

0: கீழ்கோத்தகிரி, அவலாஞ்சி, கேத்தி, மாஞ்சோலை, சாம்ராஜ், கொடைக்கானல், படகு குழாம், மணிமுத்தாறு, பாடாலூர், எமரால்டு, காயல்பட்டினம், வைப்பாறு, பெரம்பலூர், சோலையாறு, மூங்கில்துறைப்பட்டு, உதகமண்டலம், வத்திராயிருப்பு, ஊத்து, பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், கிண்ணக்கோரை, செட்டிக்குளம், அழகரை, தூத்துக்குடி ரயில் நிலையம், திருப்பாலப்பந்தல், விருதுநகர், சிவகரி, காக்காச்சி, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு குறைந்த அளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கேரளத்தை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி, தமிழ்நாட்டின் உட்பகுதியை ஒட்டி, தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 10ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று கோவாவில்

0: காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேகா அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:02 இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: Yeah, Akashvani, that's lit.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: உங்களுக்கான ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையாக, எழுத்தாக நீங்க சொல்லணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுக்கறோம் அப்படின்னா, நம்ம இந்த நம்பரோட அடுத்த நம்பர் 41 அப்படின்னா 42, 41.28 அப்படின்னா 41.29 தான் சொல்லணும்.
2: அப்படி 42 அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அடுத்த நேருக்கு வழிவிட்டுருவோம்.
1: ஆங்கில மாதம், தமிழ் மாதம், இந்த மாதிரி
2: எதுனாலும் கேட்போம். அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றத நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய ஆட்டக்களத்துல உங்களோட விளையாட காத்திருப்பது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
1: விக்னேஷ் அர்ஜுனன்.
2: ஸோ கேம் செவ்வையாக இருக்கே, நாங்களும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையின் முன்னெடுப்பத்தோடு 25 30 170 மற்றும் 25 30 171 வரலாம். ஸோ விதிமுறைகளும் சொல்லியாச்சு, ஃபோன் நம்பரும் சொல்லியாச்சு, நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. இப்போ என்ன பேச காத்திருக்கோம், முதல் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம், வாங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஈஸ்வரலால் ஐயாவா?
3: ஈஸ்வரலாஜா, கரெக்டாக கண்டுபிடிச்சேன்.
1: சொல்லுங்க.
3: வந்தது ரொம்ப அளவில்லா மகிழ்ச்சி.
1: சரி, கேட்டலாமா அன்னைக்கு அடுத்தது என்ன சொல்லிடுறீங்களா?
3: அடுத்தது என்ன நீங்க தான் சொல்லணும். மாலை தென்றல், 5 மணிக்கு.
2: அதாவது அவர் வந்து கேம் ஆட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப நம்ம தான் கேள்வி கேட்கணும்.
1: 5 மணிக்கு நியூஸ் தான் வரும், 5:02 தான் மாலை தென்றல் வரும். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன? சரியா,
3: 4 மணிக்கு நியூஸ் வரல.
1: ஆமா,
2: அதாவது நாங்க சொன்னது 5 மணி நியூஸ்.
3: சொல்லுங்க.
2: சரி, ஓகே, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: தயாராக இருக்கின்றோம்.
1: 44 திங்கள்,
3: செவ்வாய்,
1: மண்டே,
3: டியூஸ்டே,
2: புரட்டாசி,
3: ஐப்பசி,
2: 103.3,
3: 103.4.
1: சரி, சித்திரை,
3: வைகாசி,
1: நவம்பர், முதல் நேரே அடுத்தது என்னன்னு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சாங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
2: வணக்கம்.
1: வணக்கம், பேசுங்க.
2: இனிப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
4: இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைவது சென்னையில இருந்து மணிகண்டன்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: ஆமா, நீ ஈஸ்வரல் வந்தாருல, முதல் நேரா ரெண்டாவது நேரம் நான் வந்திருக்கேன்.
2: சிறப்பு சிறப்பு, எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. சரி, ஓகே, விளையாடலாமா?
4: ரெடியா?
2: சரிங்க. ஞாயிறு,
4: திங்கள்,
2: 1269,
4: 1269.
2: சிறப்பு,
1: தர்ஸ்டே.
2: நானும் அந்த நம்பர் தான சொன்னேன்.
4: ஆமா, 1270. ஆமா,
2: பட்டிங்களா? சரி, ஓகே.
1: ஆனி,
4: ஆர்த்து,
1: ஆனி,
4: ஆவணி, ஆவணி.
1: சரி, சனிக்கிழமை,
4: ஞாயிற்றுக்கிழமை.
1: சரி, 124.287,
4: 124.289.
2: சரி, 7 க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா 9 வந்துருச்சு, 8 ஓடி போயிருச்சு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு 4:07 ஆட்டக்களத்தில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
5: மாலை வணக்கம்.
2: யார், எங்கிருந்து
1: சொல்லுங்க?
5: முத்துப்பட்டி பாலமுருகன்.
1: முத்துப்பட்டி பாலமுருகன், இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில அடுத்தது என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம்? நான் கேக்குறதுக்கு அடுத்தது என்ன சொல்லிடலாமா? 69,
5: 70,
1: சனிக்கிழமை,
5: ஞாயிற்றுக்கிழமை,
1: வெள்ளிக்கிழமை,
5: சனிக்கிழமை,
1: சாட்டர்டே,
5: சண்டே,

0: சொல்லுங்க. தமிழ்
1: 10.11. எல்லாருமே நலமா இருக்கும். உங்களுக்கான கேள்வி
0: எல்லாம் நலமா இருக்கும். ஆறுமுகம் சார், அடுத்தது என்ன சொல்லிடலாமா? 128.3.
2: 129.4.
0: சரி, ஞாயிற்றுக்கிழமை.
1: அதாவது 168.3 அவங்க வந்து என்ன சொல்லிருக்கணும்? ஆமா, அதாவது நீங்க சொன்னது 129 சொன்னீங்க, அதனால அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். சோ கொஞ்சம் தெளிவா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றத கேட்டுட்டு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி நேபல் வந்தமைக்கு. தொடர்ந்து நேபல் பேச கத்துக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
3: மூவருக்கு மாலை வணக்கம். ஜெயிலிருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
1: ஐயா, நீங்க கேட்டு இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கமா, கேட்டுமா.
1: சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி, வைகாசி
3: ஆனி
0: சனிக்கிழமை
3: ஞாயிற்றுக்கிழமை
0: 143.3
3: 143.4
1: மாலை 4:08
3: மாலை 4:09
1: சிறப்பு
0: 1178.48.
1: அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்க. தொடர்புலதான் இருக்கீங்க. ஆட்டக்களம் அடுத்தது என்ன விளையாண்டுகிட்டு
4: இருக்கோம்?
0: வணக்கம், உங்க பெயர் எங்க இருந்து?
1: ஐஸ்வர்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர். வெனஸ்டே,
4: தர்ஸ்டே,
1: ஞாயிறு,
4: திங்கள்.
1: 5.55.
0: வைகாசி
4: ஆனி,
1: நண்பகல் 12:59.
4: நண்பகல் 1:00.
1: ஓகே, அது வந்து பகல்னு சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே, கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி,
0: சனிக்கிழமை. தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நேரம் சரியாக 4:09.33 ஆகுது. ஆட்டக்களம் நிகழ்ச்சி சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேயர்களே.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: பார்வைக்கும் காதலுக்கு ஜே,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, பார்வைக்கும் காதலுக்கு ஜே,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
2: நேரமாலை 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மீண்டும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கான ஆட்டக்களம் அடுத்தது என்ன? நேயர்கள் அதிரடியாக விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: இருவருக்கும் காரைக்குடி சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன், உங்களுக்கான கேள்விகள் கேட்டுடலாமா? 1609.96 சனிக்கிழமை சொன்னாலே எப்படி அடுத்தது தானே சொல்லணும், இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, நகரணுமா இல்லையா?
1: சண்டே
0: தானே
1: சொன்னீங்க.

0: நவம்பர்
1: நவம்பருங்களா? டிசம்பர்
0: 103.82
2: ஒரு நேயர் ஒரு நேர நிகழ்ச்சியில மட்டும்தான் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே
0: களத்துல குதிச்சவங்களை திருப்பி அனுப்ப வேண்டாம்.
2: நண்பகள் 12 கேள்வி கேட்டீங்க இப்ப உங்ககிட்ட 6 கேள்வி நாங்க கேக்குறோம் சரியா? அடுத்தது என்ன? 1912 நண்பகள் 12 மணி 21 நிமிடம் 12:12 4 இரவு 8
3: அடுத்தது
2: யாரு? அடுத்தது என்ன விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு?
0: வணக்கம்.
4: மாலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கீரங்குடி அசோக்குமார் மேடம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. மருதம்,
4: நெய்தல்,
2: சிறப்பு, மணிமேகலை,
4: சிந்தாமணி.
2: ஆவ்
4: மேடம் புரியல மேடம், திரும்ப வருங்க.
2: அதாவது இவங்க வானொலியில வந்து யாரோ பேசிட்டு இருக்காங்க, அதனால நமக்கு அப்படியே கேக்குது. ஐயா கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
2: ஆமா, உயிர் எழுத்துக்கல்ல. ஆவ்
3: நண்பகல்
2: சரி ஓகே. குறிஞ்சி,
0: நேரம் எடுத்துக்கிறீங்க நிறைய, தொடர்ந்து சொல்லணும். அடுத்தது
2: என்னன்னா எல்லா நேரமும் வழிவிடலாம். சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிப்பல் வந்தமைக்கு. 4:20 ஆயிட்டே இருக்கு. இன்றைய ஆட்டக்காலத்துல நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் ஒரு நேர் வந்துட்டாங்க. யார் எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம். தமிழ்லயே சொல்லிடலாமா? புதன்கிழமை.
2: கார்த்திகை,
3: மார்கழி.
2: சிறப்பியா, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க, வெற்றியும் பெற்றீங்க. நன்றி நிபுள் வந்த மைக்கு. சோ 4:21 ஆயிட்டு இருக்கு. இப்போ நிபுள் பேச கத்துருக்கோம் அடுத்த நேயர். யார் எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம்.
2: யார் எங்கிருந்து?
4: சிவகங்கை மாவட்டம் கத்திக்கோத்தந்த அழகர்.
2: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா? தமிழ்ல சொல்லுங்க.
2: தமிழ்லயா? சரி ஓகே. 10:11
0: இது தமிழ் தான்.
4: 10:11
2: புதன்கிழமை,
4: வியாழக்கிழமை,
0: வெள்ளிக்கிழமை,
4: சனிக்கிழமை.
2: பகல் 1:29
4: பகல் 1:23
0: கார்த்திகை.
2: இல்லங்கய்யா, என்ன சொன்னீங்க?
4: 23 சொன்னேங்கம்மா.
2: நான் 29 சொன்னேன்.
4: 29 சொன்னீங்களா? அப்ப 29:30.
0: சரி, ரொம்ப அருமையா விளாண்டீங்க. அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க.
2: 4:21 ஆகாஷனும் விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டக்கலம் அடுத்தது என்ன அப்படிதான் விளையாடிட்டு இருக்கோம். பேச கத்திருக்கோம் அடுத்த நேயர்.

0: வணக்கம்.
1: மதுரை முனைச்சாலையிலிருந்து கண்ணன்.
2: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கோம்.
2: சரி, ஓகே. உங்களுக்கான வார்த்தை
0: சண்டே.
1: மண்டே.
2: டக்கு டக்குன ஸ்பீடா சொல்லுங்க பாப்போம்.
1: சொல்லுங்க, புரியல. சொல்லுங்க.
0: வெட்னஸ்டே.
1: வெட்னஸ்டே சாட்டர்டே.
2: சி சி ஆல்பாபெட்ல சி.
1: ஏ பி சி டி.
2: டி. சரி, ஓகே. இரவு 8:15.
1: 8:16.
2: சரி, ஓகே. நெய்தல்.
1: என்னது?
2: நெய்தல்.
1: நூற்றல்.
2: இது என்ன புதுசா இருக்கு?
0: ஆஹா, புது 6வது 7வது ஒரு நிலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 6 7 தாண்டி போகுது. இல்லங்கய்யா, இது அந்த நிலங்கள்ல இருக்கக்கூடிய வரிசை, அடுத்த வரிசை தான்.
1: சொல்லுங்க.
2: நெய்தல்.
1: நெய்தல். ஒரு குழு கொடுங்க.
0: குறிஞ்சி முல்லை மர்தம் நெய்தல்.
2: இது வரைக்கும் நாங்கள் எந்த க்ளூவும் கொடுக்கவில்லையே. சரி, ஓகே, ரொம்ப அழகாக முயற்சி பண்ணிங்க. நன்றி இணைப்பில் வந்த மைக்கு. ஸோ தொடர்ந்து நேர்கள்ட்ட பேசிட்டு இருந்தனால ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?
0: கேட்டுடலாமே.
2: இது ஆகாஷ் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கலம்.

நேரம் மாலை 4:29:30 துளிகளாகுது. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம்.
1: நன்றி
0: மறப்பது அடுத்து
1: என்ன
0: வரும்? ஐ முற்பகல் 11:59. சீக்கிரம் சீக்கிரம்.
2: அடுத்து என்ன?
3: 12:00.
0: சிறப்பு. இரவு 9:30. சூப்பர்.
2: திங்கள்.
3: செவ்வாய்.
2: டிசம்பர். டிசம்பர்.
3: ஜனவரி.
2: 47
0: சரி, ஓகே, ரொம்பவே அழகாக முயற்சி பண்ணீங்க. நன்றி நிபுள். வந்தமைக்கு 4:30.

0: இரண்டு நிமிடம் ஆகிட்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்த நேர் யார் இங்கிது? வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் மேடம், நான் மதுரை மாவட்டம் தனியூர்ல இருந்து பாரி பேசுறேன்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்விகள் கேட்டுடலாமா?
2: கேட்டுடலாம் மேடம்.
0: சரி ஓகே. நன்றி மறப்பது, அடுத்து என்ன வரும்?
2: நிகழ்ச்சியா
0: சிறப்பு. சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி 60.16.
2: அக்டோபர், நவம்பர்,
0: நெய்தல்,
2: பாலை,
0: சீவக சிந்தாமணி,
2: தேவாரம், சீவக சிந்தாமணி,
0: தேவாரமா லிஸ்ட்லயே இல்லையது.
1: சுரேஷ், உங்களுக்கான கேள்விகள் கேட்டலாமா? ஞாயிறு,
3: திங்கள்,
1: வெட்னஸ்டே,
0: வியாழக்கிழமை,
3: வெள்ளிக்கிழமை,
0: குறிஞ்சி,
3: முல்லை,
0: முற்பகல் 11:59.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன சொல்லுங்க?
4: இசையோடு நீங்கள் என்ற குரலுக்கு சொந்தக்காரருடைய அண்ணன்.
1: உங்க பேர் என்ன?
0: ஓபனிங் குடுக்குறாங்களா இல்லையா?
1: என் பேரை சொல்ல வராரு தமிழே.
0: அப்படியா? சிறப்பு சிறப்பு ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ராமேஸ்வரன், நாகமணி சார்.
0: நாகமணி ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: விளையாடலாமா? விளையாடலாமா.
0: சிறப்பு. விடியற் காலை பாத்தீங்கன்னா 5:59.
1: இணைஞ்சிருக்கும்
0: விக்னேஷ் பேசிட்டாரா, அதனால சரி ஓகே, கொஞ்சம் பொறுமை பொறுமை சரிங்களா? சரி ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மாலை 4:59.
4: மாலை 5:49. 5 மணிமா?
1: சரி சரி, நல்லா முயற்சி பண்றீங்க. நான் கேக்குறேன் இப்ப, ஜனவரி ஜனவரி
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.
4: பிப்ரவரிமா?
0: பிப்ரவரி. சரி ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த காக்கா கீக்கி, அதுல வந்து கே. இல்லங்கய்யா, அல்பாபெட்ஸ் இல்ல, நான் சொன்னது காக்கா கீக்கி. சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிபுள் வந்தமைக்கு. 4:36 நிபுள் பேச காத்திருக்கும். அடுத்த நேயர்
1: வணக்கம்.
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: எஸ்பி பாபு, கரெக்டா?
5: என்ன சார்?
1: சரி, அப்படி சொல்லுங்க, ஃபுல் நேம் சொல்லணும்ல. சரி, உங்களுக்கான கேள்வி அடுத்தது என்ன?
5: கரெக்டா பார்த்திருக்கீங்க, நன்றி.
1: இங்க தான் நினைவிலே இருக்கிறீங்களே நேயர்கள், அதனால தான்.
5: ஆமா சார்.
1: சரி,
5: உங்களுக்கு கரெக்டா நிறைய
0: ஏ ஓகே, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: ஏ
5: மறுபடி ரூல்ஸ் சொல்லிடுறேன்.
1: ஆஹா, இப்பதான் ரேடியோ ஆன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா?
0: ஐயா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க கேக்குற கேள்விக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்றத நீங்க டக்குன்னு சொல்லிடணும், சரிங்களா? ஓகே ஃபைன். இப்ப வந்து உங்களுக்கான கேள்வி பாத்தீங்கன்னா
5: காலை.
0: காலைக்கு அப்புறம் மாலை வந்துடும், மத்தியானம் எல்லாம் போகவே போகாது
1: இல்லீங்களா? நேரம் இல்ல
0: அப்படி. சரி ஓகே, ஆர்டர் வைஸ் தான் சொல்லணும், சரிங்களா? சரி ஓகே, நன்றி மறப்பது. நன்றி என்று நன்றல்லது.

0: அடுத்து அப்பயே மறந்துடணும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி,
1: அந்த க்வெஸ்சனை மறந்துடும், அந்த பதில மறந்துடும். அடுத்து ஜி, ஜி ஜி
0: அல்பாபெட்ஸ்ல ஜி,
1: ஆங்கில எழுத்து. என்ன ஜி இப்படி பண்றீங்களே ஜி?
0: ஜியா ஜி?
1: சரி, நல்ல முயற்சி. சரி சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க, பரவாயில்ல. மீண்டும் ஒரு தடவை நீங்க வந்து அடுத்த நிகழ்ச்சியில முயற்சி பண்ணலாம்.
0: இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. 4:37 ஆயிட்டே இருக்கு. அடுத்தது என்ன விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: சக்திவேல் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: விளையாடிடலாமா?
0: ஓகே, 9:30 அப்புறம் என்ன வரும்? 9:46. அடுத்து
1: 102.4. 102.4. வியாழன்.

0: ஒன்பது நாற்பத்தி ஆறு. அடுத்து
1: 102.4. 102.4. வியாழன். நிலம். நிலம். நிலம்.
0: நிலம். நிலம்.
1: சரி, நல்ல முயற்சி. மழை நிலத்தில் தான் பேஞ்சுக்கிட்டு இருக்கு மத்தியானத்துலேருந்து இங்கே மதுரையில், ரொம்ப நல்லது. அடுத்ததான் நம்ம நேர சந்திக்கலாம். நேரம் மாலை 4:38:15 அடுத்தது என்ன? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க?
2: நான் ராமேஸ்வரத்துலேருந்து சாப்பா பேசுகிறேன்.
1: உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
0: 150.88. 150.88.
1: அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க தம்பி.
0: ஓ, இப்பதான் பென் எடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆமா.
0: என்னங்கம்மா? 89. சிறப்பு ஜனவரி. ஜனவரி. ஜனவரி. மார்கழி. இணைப்புல இருக்கீங்களா மார்கழி? அதாவது அவங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம்
1: இணைப்பு வந்து இடையூறுகளா இருக்கு. பரவாயில்லமா, நல்ல நீங்க முயற்சி பண்ணீங்க. தொடர்ந்து ஆட்டக்களம் நிகழ்ச்சியில ஒரு திரைப்பாடலுக்கு பின்பாக மீண்டும் இணைவோம் நினைவர்களே. அடுத்தது என்ன?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வரலாம் இப்ப பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது மகாத்மா காந்தி.
2: உங்களுக்கான கேள்விகள் கேட்கலாமா?
1: முக்கணில மாப்பழாக்கு அப்புறம் என்னமா வரும்?
3: வாழை. வாழை
1: என்னது?
3: மாப்பழா வாழை.
1: சிறப்பு. முத்தமிழ்ல இயல் இசைக்கு அப்புறம் என்ன வரும்?
3: நாடகம்.
1: புரட்டாசி.
3: ஐப்பசி.
1: 1269.
3: 1270.
1: 70. 10.11.
3: 10.12.
1: ஜனவரி. சிறப்பு. நன்றி நிபுல் வந்தமைக்கு. சோ சூப்பரா இதே மாதிரி எல்லாரும் டக்கு டக்குனு வாங்க ஜெயிச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 4:46 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
4: நான் புதுக்கோட்டை மாவட்டம் கொண்டாபுரத்துல இருந்து பழனி ஐயா பேசுறேன். இருவருக்கும்
1: பழனி ஐயா அம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: காலைக்கப்புறம் மதியமா? சரி ஓகே. மதிய நேரம் தான். பிற்பகல்.
4: சாயங்காலம்.
1: சாயும் காலம். 59.99. 59.99. நான் என்னதானே
4: சொன்னேன்? 59.99.
1: 59.99. உயிர் எழுத்துக்கள்ல அவுக்கு அப்புறம் என்ன வரும்?
5: கரெக்டு தான், கரெக்டு தான், கரெக்டு தான்.

0: மிகச்சரிதாமா. ஐபசி
1: ஐபசி கார்த்திகை.
0: ஜனவரி சவுண்ட் லோவா இருக்கா? இப்ப கேக்குதா? ஜனவரி
1: பிப்ரவரி
0: டிசம்பர் டிசம்பர்
1: டிசம்பர் ஜனவரி
2: மாலை 4:59
1: 5 மணி
2: சிறப்பு
0: 121.437
2: அடிக்கிட்டே போங்க.
0: அடுத்தது என்ன? 121.348 இதுக்கு சொல்லுங்க. ஆஹா, அருமையா விளையாண்டீங்க. அடுத்த நேயர் நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். நேரம்
2: 4:48 ஆயிக்கிட்டே இருக்கு.
0: வணக்கம்
2: மேடம். காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றது யாரு? ஒரே வார்த்தையில 10 முடிச்சு விட்டீங்களே.
2: விளையாண்டுட்டே இருக்கும் ஆட்டக்களம். வணக்கம். யார் இங்கிருந்து?
4: வணக்கம்.
0: கேள்விகள் கேட்டுலாமா?
2: சிறப்பா இருக்கா? சரி, ஓகே. வைகாசிக்கு அப்புறம் என்ன வரும்?
0: சித்திரை,
4: வைகாசி,
0: ஃப்ரைடே.
4: என்ன சார்?
0: ஃப்ரைடே.
4: சனிக்கிழமை. சாட்டர்டே.
0: சாட்டர்டே. ஓகே ஓகே. சண்டே. சண்டேன்னு
4: சொன்னீங்களா? மண்டே.
0: பிற்பகல்.
4: பிற்பகல் மதியம். சாயங்காலம்
0: மதியம் சொல்லிட்டீங்க. மதியம். ஓகேம்மா ஓகேம்மா. நல்லா அருமையாக விளாண்டிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. பல நிகழ்ச்சிகள் வர காத்திருக்குது. அடுத்தடுத்து பாடல்களும் நம்ம கேட்கலாம். சரிங்களா?
2: ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். அடுத்த நேயர் யார்? எங்கிருந்து? அடுத்தது என்ன விளையாண்டு இருக்கோம்? வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: என்ன ஒரு மௌனம்.
5: அதாவது
2: சிவப்பதிகாரம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டே இருக்கும். நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு உடனே போன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேயர் வந்துட்டாங்க.
0: வணக்கம்.
2: இல்ல புரியல.
0: இல்ல எதிரொலியா இருக்குமோ?
2: யாரு?
0: நல்லதுமா நல்லதுமா. கேள்விகள் கேட்கலாமா?
2: 49.99
0: முடிச்சுடுங்க.
2: சீக்கிரம் சீக்கிரம்
6: வரமாட்டேங்குது.
2: அதாவது இந்த 9:09 அப்படின்னு வரும்பொழுது வந்து நேர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிராங்க. சரி, ஓகே, ரொம்பவே அழகாக முயற்சி பண்ணிங்க. நன்றி நிபுள். வந்த மைக்கு 51 நிமிடம், 4:51 ஆயிக்கிட்டே இருக்க நேரத்தில்.
0: வணக்கம். அடுத்தது என்ன ஆட்டக்களத்தில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய அந்த நேயர், வணக்கம்.
2: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
0: நேரம் மாலை 4:52 ஆகுது
2: அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேயர் வந்துட்டாங்க. யார்? எங்கிருந்து? வணக்கம்.
7: உங்களுக்கான
2: கேள்வி ஐம்பெரும் காப்பியங்கள்ல வளையாவதிக்கு அப்புறம் என்ன வரும்?
7: குண்டலகேசி.
2: குண்டலகேசி சிறப்பு. அடுத்த கேள்வி.

0: ஏபிசி.
1: அப்புறம் XY க்கு அப்புறம் என்ன வரும்?
2: இஜெட் வரும்.
1: இஜெட் வருமா?
0: அதிகாலை.
2: அதிகாலை வந்து நண்பகல்.
1: அதிகாலைக்கு அப்புறம் நண்பகல். இந்த காலைக்கான முற்பகலுக்கான
0: நாங்க அவளே அடுத்து அடுத்து அடுத்து
1: அப்படியே ஜம்ப் ஆயிட்டே போயிருவீங்க.
0: ஷேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கோம். அடுத்த நம்பர் உங்களுக்கு சொல்றேன், 1269.1.
2: எவ்வளவு சார்? இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: 1269.1.
0: 1269.1. வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, நேரம் மாலை 4:53:50 கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய தருணம். நம்மோடு இணையக்கூடிய அந்த நேயர்,
1: வணக்கம். முடியக்கூடாது நான் வராம அப்படின்ற மாதிரி ஒரு நேயர் வந்துட்டு அங்கே. யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம், மதுரையிலிருந்து வித்யா பேசுறேன்.
0: ஆஹா,
1: வித்யா,
0: என்ன ஒரு எனர்ஜெட்டிக் வாய்ஸ்.
1: சரி, ஓகே. W க்கு அப்புறம் என்ன வரும் அல்பாபெட்ஸ்ல?
3: எக்ஸ்.
1: வைகாசி.
3: வைகாசி. ஆனி.
1: 59.99.
3: 60.00.
1: சிறப்பு. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லது நன்றே மறப்பது
3: நன்று.
1: நன்று. சிறப்பு.
0: ஜூலை.
3: ஆகஸ்ட்.
1: மாசி.
3: பங்குனி.
1: என்ன எப்படி கேட்டாலும் உங்க சொல்றாங்க.
0: தர்ஸ்டே.
3: ஃப்ரைடே.
0: வெனஸ்டே. வெனஸ்டே.
1: சூப்பர்மா, ரொம்பவே அழகாக முயற்சி பண்ணி வெற்றி பெற்றீங்க. நன்றி. வந்தமை. சரி, ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 4:54 கிட்ட வந்துட்டோம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் இல்லையா? ஸோ இன்றைய நாளில் எத்தனை நேர்கள் பங்கு பெற்றாங்க? கிட்டத்தட்ட நிறைய நேர்கள் பங்கு பெற்றாங்க, ஏன்னா வந்திருக்காங்க இல்லையா?
0: ஆமாம், நேரம் மாலை 4:55 ஆகுது.
1: நன்றி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 டிரில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஆலைகளுக்கு 2025-26 அரவை பருவத்தில் கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்கா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தும் நடவடிக்கையில் தாவேக்கா அரசு காவல்துறையை முனைப்புடன் ஈடுபடுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேக்கா அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:03. இது மாலை தென்றல் வளம் வரும் நேரம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில இடைவிடாது இடைக்கால பாடல்களோட கோர்வையாக நாம் ரசிக்க காத்திருக்கிறோம். நீங்கள் ரசிக்கும் விதமான பாடல்களை தர நான் காத்திருக்கிறேன். நான் விக்னேஷ் அர்ஜுனன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் தாய் மனசு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மனோவோட குரல்கள்ல.
3: தொண்டையில தான் நினைச்சே

மாலை நேரத்தை இதமாக நாம் கழிக்க இதோ இடைக்கால பாடல்களோட வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில். நேரம் மாலை 5:15.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தொடர்ந்து மாலை தன்றல் நிகழ்ச்சிகளில் இடைக்கால பாடல்களை இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. அடுத்த பாடலாக மௌனராகம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: மாலைத்தினல் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ராவோட குரல்கள்.
1: Yes, I love this idiot. I love this.

நேரமாலை 5:25 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பினை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாலை தண்டல் நிகழ்ச்சியில மனம் மயக்கும் திரைப்பட பாடலாக அடுத்து வர காத்திருக்கிறது கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரோட குரல்கள்ல.

மாலை தன்றல் நிகழ்ச்சியில் நம்மை ரசிக்க செய்யும் அடுத்து வரக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் மாலை 5:35 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாத இன்னிசை பாடல்களாக இடைக்கால திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்மை ரசிக்க தூண்டும் அடுத்த இடைக்கால பாடல் என்ன அப்படின்னா, தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோரோட குரல்களில் நம்மை ரசிக்க வருகிறது இந்த பாடல்.

மலைத்தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரோட குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் பண்பலை வரிசைகள்.

தொடர்ந்து மாலை நேரத்தில் இசை மழையாக இன்னிசையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக மனோ, கே எஸ் சித்ரா ஆகியோரோட குரல்கள்ல இதோ பாடல் உங்களுக்காக.

காற்றின் இன்னிசையோடு உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றலில் வரக்கூடிய அந்த பாடல் பெரிய மருது திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசை அமைப்புல ஸ்வர்ணலதாவின் தனிக்குரலாக வருகிறது இந்த பாடல்.

மலைத்தன்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக வர காத்திருக்கிறது. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், பி சுசீலா ஆகியோரோட குரல்கள்ல. இன்றைய நிகழ்ச்சியில நீங்கள் கேட்ட பாடல்கள் உங்களை ரசிக்கும் விதமாக அமைந்திருக்கும் என்றதோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

0: மாலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வருமான வரி அலுவலர்களுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை நீக்குவதற்கு சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாடில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மழை பெய்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகின் மாவட்ட திட்ட மேலாளர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள செய்தி. ஆட்சியரகம் மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பாக தீவிர தகவல் கல்வி தொடர்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் 3.0 2026 முன்னிட்டு மாவட்ட அளவில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் HIV எய்ட்ஸ் விழிப்புணர்வு ரெட் ரன் மாரத்தான் 2026 வருகிற 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் ரேஸ்கோர்ஸ் மதுரை MGR விளையாட்டு திடலில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியினை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் உடற்திறன் தகுதியுள்ள மற்றும் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்

மாணவிகள் மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆண் பெண் என இரு பிரிவுகளாக பரிசு தொகை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசாக தலா ரூபாய் 10,000, இரண்டாம் பரிசாக தலா ரூபாய் 7,000, மூன்றாம் பரிசாக தலா ரூபாய் 5,000, ஆறுதல் பரிசாக 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு தலா ரூபாய் 1,000 வழங்கப்படும் எனவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அடுத்த செய்தியாக காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியை சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி ஈஷ்பவர் என்பவர் தன்னுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது 22/8/2026 காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வயது 17. அவரது அங்க அடையாளங்கள்: இடது முழங்காலில் பழைய காயத்தழும்பு, வலது கணுக்காலுக்கு கீழ் பழைய காயத்தழும்பு. காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொலைபேசி எண்கள் 9498101-5558, 9898-0817-12. சார்பு ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9498101-5558 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 7904910738. இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:06 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த மங்களம் தரும் மாலை வேளையில் விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். விளக்கேற்றும் வேளையாக இதோ முதல் பாடலாக பி.பி. ஸ்ரீனிவாசோட குரல்ல

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டிருந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: புத்தம் புது திரையிசை பாடல்களாக பாட்டு இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை கேட்கலாம். 8:05 உங்க வீட்டுல குட்டி சுட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போனை கொடுத்து டயல் பண்ற சொல்ல நிகழ்ச்சி தாங்க பாட்டாம்பூச்சிகள். அதில் டயல் பண்ண என்ன பண்ணா 0452 என்ற மதுரையோட முன்னிப்பத்தோடு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைத்து வரலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. இதுல இன்னைக்கு கம்பு ஐஸ்கிரீம் தயாரித்தல் குறித்து மதுரை வசந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் எண் ஆகிய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:00 நேயர்களோட விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் காற்றலைகள்ல கேட்டு ரசிக்கப்படும் காற்றல் விரியும் கடித மலர்களாக. 10:00 பட்டு சிறகு 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எமது இன்றைய நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் நாளை காலை 4:45 வரை சென்னை விவி பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து வந்து செய்ய கேட்கலாம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா,

0: பாறைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்கக்கா.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி, தட்ஸ் லிட்.

நேரம் சரியா 6:30 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ஜூன் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வெளியே சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அப்படியே அந்த மழையில நனைஞ்சிட்டு டீயோ காஃபியோ கூட பஜ்ஜியோ சொஜியோ தொட்டு சாப்பிட்டு இருக்க இந்த நேரத்துல உங்களுக்கு எனர்ஜி தர மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. நீங்க கேட்டு ரசிக்க போற நிகழ்ச்சி அந்திப்பூக்கள், நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. முதல் பாடலா குணால் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு திமிரு படத்துல இருந்து.

சூப்பர் வைபா வெஸ்டர்ன் பீட்சா சாங்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அந்திப்பூக்கள்ல நம்ம கேட்க போற அடுத்த பாட்டு ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல என் கே பாலாஜி, ரம்யா மற்றும் பார்கவி பாடியிருக்காங்க இரும்புக்கோட்டை முரட்டசிங்கம் படத்துல இருந்து.

நேரம் கரெக்டா என்னோட வாட்ச்லயும் நிலையத்திலயும் டைம் ஆயிட்டு இருக்கு. 6:40 ரோடுல மழை பெஞ்சு அங்கங்க சேரு சகதியா இருக்கு. சோ டிரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே தேவி ஸ்ரீ பிரசாதோட இசை மற்றும் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. மன்மதன் அம்பு படத்துல இருந்து.

அடுத்த பாட்டு தேவி ஸ்ரீ பிரசாதோட இசையில கந்தசாமி படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ங்க.

பாடலா பாடல் கேட்டுலாம். இதோ வந்துட்டே இருக்குங்க.

சிங்கம் 3 படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசிச்சோம். அடுத்ததா பாடல் கேட்க போறோம், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில நிகிதா காந்தி பாடியிருக்காங்க ஸ்பைடர் படத்திலிருந்து.

சூப்பர் வைப் தர மாதிரி மீட்டான சாங்ஸா வளம் வந்தது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட மீண்டும் உங்களை எல்லாத்தையும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில சந்திவார்கள். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரஜிதா, நன்றி நேர்களே. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வந்துட்டே இருக்கு ஏ ஆர் ரஹ்மானோட இசையில 24 படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பான மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில். இனி நாம் கேட்கலாம் பாட்டு, இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு இணைந்திருப்பது நான், விக்னேஷ் அர்ஜுனன். இனி தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பல ஹிட்டான பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். வரக்கூடிய முதலாவதான பாடல் சூரரை போற்று திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாரோட இசை மற்றும் குரலாக வருகிறது இந்த பாடல்.

தொடர்ந்து பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் தர்பார் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தரோட இசையில் நாகாஸ் அஜீஸ் பாடிய குரல் இதோ உங்களுக்காக.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி.

0: பேத்தியா நினைச்சுக்கிறேன். நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்ல தாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாண்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 7:15.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
5: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தொடர்ந்து ஹிட்டான பாடல்களை பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திற்காக மசாலா காஃபியோட இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் இதோ வருகிறது.

ஓமை கடவுளே திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் அவங்களோட இசையில சஞ்சீவ் தாமஸோட ஒற்றை குரலாக வருகிறது இந்த பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா?

0: போறதுல அதுல போய் போடு.
1: ஏமா கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 7:25.

காற்றோடு இன்னிசையாக உங்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து எமது நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை வருகிறது பாடல் சைக்கோ திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில சித் ஸ்ரீராமோட தனிக்குரல்ல

பாட்டு எதுகிட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக ஹிரிஸ் கோபாலகிருஷ்ணன் இசையமைப்பில் ஜெயராம் பாலசுப்ரமணியன் பாடியது.

நேரம் இரவு 7:41:47 துளிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் பண்பலை வரிசைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி. நாம் தொடர்ந்து கேட்கலாம் இந்த பாடல். ஆனந்தபுரத்து வீட்டிலிருந்து ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களோட இசையமைப்புல கார்த்திக் சுசித்ரா பாடிய பாடல்.

0: தொடர்ந்து பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் சீரு திரைப்படத்திற்காக டி இமானோட இசையில நாஹாஸ் அஜிஸ் ஆர்ஜே விஜயோட குரல்கள்ல பாடல்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன் மேஷம். உங்க அப்பா அர்ஜென்ட்டுக்கு காசு கேட்டா கூட ரெண்டு வட்டிக்கு தான் கொடுப்ப. ரிஷபம், வாலில்லா காத்தாடி போல ஆள் இல்லாம சிங்கிளா சுத்துவ. மிதுனம், பாஸ் சொல்ற மொக்க ஜோக்குகளா உயிந்து உயிந்து சிரிப்ப. அப்ப அடுத்த இன்கிரிமெண்ட் உனக்கு தான். சிம்மம், பைக் சைடு மிரர்ல

0: தகரம் லவ் குரு பிடிச்ச தகரம் கும்பம் நட்பே படையாத பிம்பம் மீனம் யோசிச்சு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உனக்கு ஒண்ணு இல்லம்மா. நன்றி வணக்கம்.
1: தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் ஹிட்டான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் வானம் கொட்டட்டும் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராமோட இசை மற்றும் குரல்ல

பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8:00 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

அவர் வடிவழகி கபிலன். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தித்துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தித்துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடத்திலும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வி திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்ஞானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

0: தேவ்ஜாவி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி, தட்ஸ் லிட்.

0: நேரம் இரவு 8:06 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ஜூன் பண்ணிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது குட்டி சுட்டி குழந்தைகளுக்கான நேரமாய் கேட்டு ரசிக்க போறோம் பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய தனித்தன்மைகளை வெளிப்படுத்தவும் தங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க குட்டி பசங்களாம் அப்பா அம்மா கிட்ட உடனே போனை வாங்குங்க. 0452 இது மதுரையோட முன்னிணைப்பு. இதோட சேர்த்து 25 30 170 அல்லது 25 30 171 இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர்ல வேணாம் கால் பண்ணலாம். இங்கே என் கூட பேசலாம், கதை அடிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸும் வழங்க வந்திருக்குது. நான் உங்கள் தோழி அஜிதா. சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் லைன்ல வந்துட்டாரு. யார் எங்க இருந்து பேசுறாருன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க பேசலாம். யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க பேசலாம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியாட்டத்துல இருந்து அஜித் பாண்டி.
0: அஜித் பாண்டி, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: என்ன
0: படம் தெளிவா சொல்லுங்க.
1: கணா படத்துல இருந்து ஒத்தையடி பாதையில.
0: கணா திரைப்படத்துல இருந்து ஒத்தையடி பாதையிலயா? சரி கொடுத்துலாம். இன்னைக்கு ஸ்கூல்ல டே எல்லாம் எப்படி போச்சு?
1: சூப்பரா போச்சு.
0: சூப்பரா போச்சா? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா? சூப்பர். அதே ஹோம்வொர்க் முடிச்சிட்டு இப்ப வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக நீங்க பாட்டு கேட்க வந்திருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமா, எப்பவுமே ஸ்கூல் விட்டு வந்ததுன்னு முடிச்சிருவேன்.
0: முடிச்சிருவீங்க, வெரி குட் பாயா இருக்கீங்க. இந்த குட் பாய்க்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல்.

0: சுட்டி வாண்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சியான பட்டாம்பூச்சிகள் தான் கேள்வி ரசிச்சுட்டு இருக்கோம். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. உங்க வீட்டில் இருக்க குட்டி சுட்டிஸ் எல்லாம் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான் இருக்க இந்த டயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் வழங்குறதுக்கு தான் இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிக்கும் அப்படின்னா அவங்க ஃபோன்ல இருந்து 0452 என்ற மாதிரி உடனே நினைப்பி தொட்டி 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் டயல் பண்ணி கொடுங்க. அவங்க பேசலாம், அவங்களோட தனி திறமைகளை வெளிப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற பாட்டை கொடுக்கறதுக்காக இங்கே நாங்கள் காத்துட்டே இருக்கோம். இப்போ சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பாப்பா லைனுக்கு வந்துட்டாங்க. யார் எங்கேருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சாரிக் பேகம்.
0: சாரிக் பேகம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மீசை முறுக்கு படத்துல இருந்து 6-10 சாங்.
0: அந்த படம் இன்னும் உள்ள வரலையே. மீசையும் இருக்கு, பழசு இருக்கு, அதுல இருந்து போடவா பாட்டு?
1: அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: மீசையும் இருக்கு படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்துறேன். சரி சொல்லுங்க, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வாய்ஸ் மாதிரி உங்க வாய்ஸ் பேபி வாய்ஸா இருக்கு. ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: முடிச்சிட்டேன்.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்ன கேம் பிடிக்கும் உங்களுக்கு விளையாடுறதுக்கு? செஸ் விளையாடுவீங்களா? டோர்னமெண்ட்லாம் இப்போ போவீங்களா?
1: போயிட்டு வந்துட்டேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். டோர்னமெண்ட் போயிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து பெரிய செஸ் பிளேயர் ஆகணும். இப்போ இப்போ இந்தியாவில் ஃபேமஸான செஸ் பிளேயர் பேர் உங்களுக்கு தெரியுமா?
1: குகேஷ்.
0: இன்னொரு ஆள்
1: பிரக்யானந்தா.
0: அவங்கள மாதிரி நீங்களும் ஃபியூச்சரில் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும். ஓகேவா? கிராண்ட் மாஸ்டர் ஆனால் நம்ம எஃப்எம்க்கு வந்து இன்டர்வியூலாம் கொடுப்பீங்க தானே? கண்டிப்பா. நான் உங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபியூச்சர் கிராண்ட் மாஸ்டரான ஷாரிக் பேகத்துக்கிட்ட இன்டர்வியூ எடுக்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப உங்களை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு கேட்டலாமா? ஓகே வந்தது. தேங்க்ஸ் லைன்ல வந்ததுக்கு. இது உங்களுக்கான பாடல்.

0: எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்தது ஒருத்தவங்க பேச காத்துட்டே இருக்காங்க. யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் எமனேஸ்வரத்துல இருந்து அபிராமி பேசுறேன்.
0: அபிராமிக்கு என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு? அலையாலையை கொடுத்துடலாம். நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 10th படிக்கிறேன்.
0: 10th. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டடிஸ் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக பாட்டு கேட்க வந்திருக்கீங்க அப்படிதானே? கண்டிப்பா இதோ உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: வாண்டுகள் நிகழ்ச்சியில குட்டி சுட்டி வாண்டுகளோடலாம் பேசிட்டே இருக்கோம். அந்த வரிசையில இணைப்புல ஒருத்தவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்காம யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டத்துல இருந்து திருநகர்ல ஸ்வேதா.
0: ஸ்வேதா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 7th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு நினைக்கிறீங்க?
1: சிட்டா படத்துல இருந்து
0: சரி நெக்ஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சரிங்களா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இது உங்களுக்கு பாடல் ஒலிக்க வந்துட்டே இருக்கு. நேரம் 8:23.

0: இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில அடுத்ததான் லாஸ்ட் நேரம் அன்னைக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் கவுனியாபுரத்துல இருந்து வைஷ்ணவி.
0: சொல்லுங்க வைஷ்ணவி, இன்னைக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு? நிறைவான நேரமும் நிறைவான பாடலாவும் ஒலிக்க வந்துட்டே இருக்கு. ஜனநாயகன் படத்திலிருந்து பாடல் இதோ கேட்டேன். நின்றுங்கள்.

0: ஆஸ் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில அஞ்சு குட்டி சுட்டீஸ் வந்து பங்கு பண்ணாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே நம்ம கேட்டு வச்சோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேச முடியாத குட்டி சுட்டீஸ்ல கவலையப்படாதீங்க. தினம் தினம் 8:05 நமது நிலையத்தில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள் வளம் வர காத்துட்டே இருக்கு. ஸோ நாளைக்கு 8:05 பட்டாம்பூச்சிகள் இருக்கும். அன்னைக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்வது அஜித்தா. நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:31.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கம்பு ஐஸ்கிரீம் தயாரித்தல் குறித்து மதுரை வசந்தி அவர்களோடு நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: வணக்கம் நேயர்களே, சிறுதானியத்துல மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய உணவுப் பொருட்களை தயாரிச்சு அதற்கான விற்பனையையும் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் நிறைய பேர் வந்து மாறுதல்களை உட்படுத்தி இன்றைய கால நவீனத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி உணவுப் பொருட்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாம அதற்கான பயிற்சிகளையும் நிறைய இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பெண் தொழில் முனைவோர்களையும் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களை தான் நாம இன்னைக்கு நிலையத்துக்கு அழைத்திருக்கோம். இவங்க யாரு அப்படின்னு கேட்டா வசந்தி. இவங்க நிறைய பயிற்சிகள் மற்றும் திறமையாளர்களை உருவாக்குற ஒரு உன்னதமான பணியை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதுலயும் முக்கியமா இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி அதற்கான விலையேற்றத்தை நாம உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியையும் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களை தான் நாம நிலையத்துக்கு இன்னைக்கு அழைத்திருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த பயிற்சியினை எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: இப்ப சிறுதானியம் அப்படின்னு சொல்லும் போது அதோட சிறப்புகள் அப்படின்னாலே அதிக அளவுல இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே சிறுதானியம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற ஒரு இலக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறுதானியம் சிறப்பு அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிடுங்க.
2: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நம்ம நினைச்சோம் எல்லாருமே வந்து சிறுதானியம்னாலே கம்பு, திணை, கேழ்வரகு, சோளம் இது மட்டும்தான் வந்து எல்லாரும் சிறுதானியம் நினைச்சிருக்காங்க. சிறுதானியத்துல வந்து நிறைய இருக்கு. மாப்பிள சம்பா இருக்கு, சிவப்பு அரிசி இருக்கு, கிச்சிலி அரிசி இருக்கு, வரகு இருக்கு, கைமரிசி இருக்கு, பாஸ்மதி இருக்கு, கருப்பு கவுனி, குதிரவாளி, சாமை, இந்த மாதிரி அரிசிகள் வந்து நிறையா இருக்குது. இதை வச்சு என்னென்ன வேல்யூ ஆடட் பண்ணலான்றது தான் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்காக விளக்கமும் கொடுக்க வந்திருக்கேன். நான்
1: இப்போ சிறுதானியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் கம்பு, திணை, ராகி, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்க்கும்போது அதை அதிக அளவில் ஒன்று வந்து நேரடியாக ஒரு சாதம் மாதிரி எடுத்திருப்பாங்க, இல்லை களி, கூழ் இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதோட சுவை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. அதாவது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாலும் அதுவும் எங்களுக்கு வந்து டேஸ்டா வேணும் அப்படின்னு தான் இன்றைய கால தலைமுறையினர் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிறுதானியத்துல மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து நீங்க என்னென்ன பயிற்சிகளை இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: இப்ப வந்து சிறுதானியத்துல வந்து எல்லாருமே கூழ் தான் அதிகமா நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம தாத்தா பாட்டில இருந்து நம்ம கூழ் சாப்பிட்டுருப்போம். கம்புனா கூழ், கேழ்வரகுனா கூழ். இதை தவிர்த்து இப்ப அதிகமா வந்து லட்டு. சிறுதானியம் போயிட்டாலே எல்லாருமே வந்து இப்ப ஃபுல்லா லட்டுகள் ஃபுல்லா எல்லாமே பண்றாங்க. அதில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன்னா அதையும் தாண்டி என்ன பண்ணோம், ஐஸ்கிரீம். சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் பண்ணுறது எப்படின்றது நான் இப்போ சொல்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. சிறுதானியம் அப்படின்னும் போதே அதோட சுவை வந்து ஒரு மாறுபட்ட சுவையாக இருக்கும். ஆனால் ஐஸ்கிரீம் அப்படின்னும் போது அதற்கான மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பால், அந்த பால்

0: சார்ந்த அந்த கிரீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு அற்புதமான சுவையை எப்படி உருவாக்க முடிஞ்சு, அதற்கான ஒரு யோசனை அப்படின்றது உங்களுக்கு எப்படி உதயமானது?
1: என் பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. பையன் அவரை வந்து சாப்பிட வைக்கணும்னா அவங்களுக்கு சிறுதானியத்தை வந்து நீங்கள் லட்டா கொடுத்தா கூட என் பையன் சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்படின்றப்ப ஏதாச்சும் வந்து அவங்கள சாப்பிட வைக்கணுன்றது என்னோட எண்ணம். அப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்ம வெளில இருந்தால் சாப்பிட்றோம், ஏன் அந்த ஐஸ்கிரீமை வந்து நம்மளே வந்து சிறுதானியத்தில் வச்சு பண்ணலாமே அப்படின்ட்டு திணை பால் எடுத்து அதே மாதிரி பால் பவுடரு பட்டர் இந்த மாதிரி வேல்யூ ஆடட் எல்லாம் பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என் பையன் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ இது என் பையன் மட்டும் சாப்பிடக்கூடாது, என்னுடைய எண்ணம் என்ன, இது வந்து மற்றவங்களும் சாப்பிடணும். அப்படின்னால தான் இதை வந்து ஒரு பயிற்சியாகவே சொல்லிக் கொடுக்கலாமேன்றதுக்காக அதிகம் பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் இலவசமாகவே பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சிறுதானியத்தில் நீங்கள் யார் எது கேட்டாலுமே நான் வந்து இலவசமாகவே எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா சிறுதானியத்தில் வந்து தானியங்கள் ரேட்டு கொஞ்சம் அதிகம். அப்போ ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க, வேலையை முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன் இல்லை ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே படிப்பு கம்மியாக இருக்குது, அப்போ என்னால் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், நான் என்னால் வெளில போக முடியாது, அப்போ நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறம்போது இது வந்து கம்புன்றது இருக்கிறதுலையே வந்து கம்மியானது, அதை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வீட்டுக்கு போது நம்ம குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இப்போ நான் கம்பு ஐஸ்கிரீம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கம்பு ஐஸ்கிரீம் வந்து பிள்ளைகள் கூலாக கொடுத்தா கண்டிப்பாக யாரும் குடிக்க மாட்டாங்க, லட்டா கூட சாப்பிட மாட்டாங்க. இதே நீங்கள் ஐஸ்கிரீமாக கொடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சொன்னேன் உடனே விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ அதை கம்புலேருந்து நான் ஐஸ்கிரீம் தயார் பண்ணி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான்
0: ஐஸ்கிரீம் அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை அதிக அளவில் எடுத்துக்க முடியுமா அப்படின்றதும் போது அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே சமயம் இந்த ஆரோக்கியமான சிறுதானிய ஐஸ்கிரீமை அவங்க எப்படி எடுத்துக்கலாம்?
1: எந்த பொருளுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது, அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா சிறுதானியங்கள் வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அது குழந்தைகளுக்கும் ஜீரணமாகும் லேட் ஆகும், வயதானவங்களுக்கும் அதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். என்ன வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம்.
0: அது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றத நேயர்களுக்காக சொல்லுங்களேன்.
1: இப்போ கம்புனா கம்பை வந்து ரெண்டு மணி நேரம் தான் நீங்கள் ஊற வைக்கணும், மேக்ஸிமம் ரெண்டு வாட்டி கழுவிடணும், கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பால் எடுக்கணும். கொழுப்புள்ள பால் இருக்கலையே அந்த பாக்கெட் தான் எடுக்கணும், நார்மல் பால் எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு பாலையுமே இப்போ இதில் ஒரு கால் லிட்டர் எடுத்தோம்னா அது ஒரு கால் லிட்டர் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து பால் பவுடர், பால் பவுடர் போட்ட உடனே பட்டர் போடணும். பட்டர் போட்ட உடனே இன்னொன்று எசன்ஸ் மட்டும் நான் சேர்ப்பேன், ஏன்னா கம்போட வாசனை வந்து வரும். அந்த கம்போட வாசனையை அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா பெரியவங்களுக்கு ஓகே, குழந்தைகள் வந்து அதை வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் அந்த ஸ்மெல் போகணுன்றக்காக எசன்ஸ் மட்டும் சேர்ப்பேன் நான். இது வந்து ஒரு செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும்.
0: கம்பில் மட்டும்தான் செய்ய முடியுமா இல்லை என்னென்ன மாதிரியான சிறுதானியத்தில் இதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது?
1: கம்பு இருக்குது, திணை இருக்குது, கேழ்வரகு இருக்குது, சோளம் இருக்குது, பனிவரகு இருக்குது, கருப்பு கவுனி இருக்குது, பொங்கார் இருக்குது, எல்லா தானியங்களையும் ஐஸ்கிரீம் பண்ணலாம்.
0: இப்போ இந்த ஐஸ்கிரீம் அப்படின்றதுக்கான மார்க்கெட்டிங் அப்படின்றதும் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ விவசாய பெருமக்கள் வந்து கேட்டுட்ருக்கும்போது இதை நான் செய்வதற்கான நிறைய விஷயங்களை செய்கிறேன், ஆனால் இதை நான் மதிப்பு கூட்டி எப்படி விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் இப்போ நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்குது.
1: சிறுதானிய ஐஸ்கிரீம்ன்றப்ப வந்து கெமிக்கல் எதுவுமே நான் போட மாட்டேன், ஃபுட் கலரும் எதுவும் சேர்க்க மாதிரினால இதோட செல்ஃப் லைஃப் வந்து 7 நாள் தான். நிறைய பேர் என்கிட்டே வந்து கிளாஸுக்கு என்கொயரி கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு 30 நாள் 60 நாள் இருந்தால் தானே நான் வந்து வெளியில் சேல்ஸ் பண்ண முடியும், நீங்கள் 7 நாள் தானே சொல்கிறீங்க, 7 நாளில் எப்படி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டு கடையிலே இப்போ வச்சாலுமே 7 நாளைக்குள்ள செல்ஃப் லைஃப் இல்லைன்னா இதாயிடும். ஃபுட்டை வந்து இப்போ நம்ம சிறுதானியத்துக்கு உள்ள ஏன் உள்ளே வர்றோம்னா ஆர்கானிக்காகவும் சாப்பிடணும், கெமிக்கல் இல்லாத சாப்பிடணுன்றக்காக தான் இந்த ஃபுட்டை நம்ம ஐஸ்கிரீமே நான் தேர்வு பண்ணேன். அதில் வந்து நம்ம கெமிக்கல் சேர்க்க கூடாது, அதனால வந்து நீங்க உண்மையை சொல்லுங்க யார்ட்டுமே. வந்து இப்ப நான் வர்றவங்கட்டே இல்ல சேல்ஸ் பண்ற ஐஸ்கிரீமே சேல்ஸ் பண்றேன்னா ஐஸ்கிரீம் ஸ்மெல் வரத்தான் செய்யும், அதோட வாசனை இருக்கதான் செய்யும், அந்த பொருளை நீங்க ஏத்துக்கங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்.
2: திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.

0: கம்பு ஐஸ்கிரீம் தயாரித்தல் குறித்து மதுரை வசந்தி அவர்களோடு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, நிகழ்ச்சி இதோ தொடர்கிறது.
1: என்னென்ன சத்துக்கள் இதன் மூலம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு?
2: கம்புனா குளிர்ச்சி சொல்லுவோம், அதே மாதிரி கேழ்வரகு இரும்பு சத்து இருக்குது. இப்போ நீங்கள் கருப்பு கவுனி எடுத்தீங்கன்னா இதை வந்து மன்னர்கள் சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை சாப்பிட்டா புற்றுநோய் வராது, இன்சுலின் சுரக்கும். இதில் பூங்கார் அரிசியை சாப்பிட்டா வந்து தாய்ப்பால் ஊறும். அதே மாதிரி கர்த்தார் அரிசின்னு இருக்கு, அந்த அரிசி வந்து மலச்சிக்கல் மூலம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரைஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி கருங்குருவை இருக்கு. ஒவ்வொரு அரிசியிலுமே நம்மளுக்கு எப்படி கண்ணு காது மூக்கு உடல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கு ஏற்றவரை நம்ம நாட்டு ரகங்கள் நிறைய இருக்கு. அந்தந்த அரிசிகளை நம்ம எடுத்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன, சற்று விலை அதிகம்.
1: இப்போ இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து அதோட சத்துக்கள் மாறாமல் நம்ம மதிப்பு கூட்ட முடியுமா?
2: அதனால தான் நம்ம கெமிக்கல் எதுவுமே சேர்க்க கிடையாது. கெமிக்கல் அந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலாமா, நம்ம அப்படியே தான் நம்ம சேர்க்குறோம். உடனே ஒன்று எசன்ஸ் மட்டும், அதுவும் வந்து விருப்பப்பட்டாதான் அந்த எசன்ஸும் நான் சேர்க்க சொல்லுவேன். ஏன்னா இல்லைனாலும் தினையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதோடைய வாசனை வரத்தானே செய்யும், அந்த வாசனை வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஐஸ்கிரீமில் மற்றதில் உங்களுக்கு வந்து எதுலையுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இதோ நீங்கள் லட்டில் எடுத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கலரோ ஒரு எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் அதை வந்து ஒரு பணியாரமாக செய்யலாம், கட்லட்டாக செய்யலாம். இதுக்கெலாம் நம்மளுக்கு எதுவுமே இந்த மாதிரி கலர்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஐஸ்கிரீமுக்கு ஒன்று மட்டும் தான் வந்து எசன்ஸ் சேர்ப்போம்.
1: நீங்கள் சொன்ன இந்த ப்ராசஸ் அப்படின்றது 7 நாட்கள் மட்டும்தான் அப்படின்னீங்க. இப்போ மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னும் போது எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா, நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஃப்ரீசிங் டெக்னாலஜி ஒன்று தேவைப்படும், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி எப்படி இதை லாபகரமாக அவங்க எடுத்துகிட்டு போகணும்?
2: இப்போ நான் வீட்டில் தான் பண்ணுறேன்னா என்னோடய நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1-2 மணி நேரம் வைக்கலாம், அதுக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாகாது. நம்ம ஏரி

0: இந்தியாவில் என்ன சிறுதானியங்கள் எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து செய்யலாம். எடுத்தோடனே வந்து இருக்கிறதுலே வந்து கருப்பு கவுனி தான் ரேட்டு கூட, அதை எடுத்து செய்யணும். நம்மளுக்கு வந்து இது கம்பில் செய்யலாம், திணை செய்யலாம். நம்மளுக்கு வீட்டு ஏரியாவில் நம்மளுக்கு என்ன தானியங்கள் கிடைக்குதோ நீங்கள் அந்த தானியங்களை எடுத்து நீங்கள் செய்யலாம்.
1: இதை தவிர்த்து சிறுதானியத்தில் இன்னும் வேற என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் செய்யலாம்?
0: சிறுதானியத்தில் அவல் இருக்குது, அந்த அவளை வச்சு மிட்டாய் பண்ணலாம். அதுவும் இப்போ நம்ம சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து வெற்றிலை மிட்டாய், அந்த சிறுதானியத்திலையும் நாட்டு சர்க்கரையை வச்சு வெற்றிலை சாறை எடுத்து நம்ம செஞ்சு வெற்றிலை மிட்டாய் செய்யலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறுதானிய வெற்றிலை மிட்டாய் அப்படின்னு சொல்லும்போது சத்துக்கள் என்னவா இருக்குது, அதை எடுத்துக்கிறதுனால எப்படி வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், அதே சமயம் இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு வரும்போது இது எந்த அளவுக்கு லாபகரமாகவும் இருக்கும்?
0: இதில் மதிப்பு லாபகரம்ன்றப்ப சிறுதானியன்றது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட தான், உங்களுக்கு அரிசியும் ரேட்டு கூட, அதை விட உங்களுக்கு வந்து அந்த அவலும் ரேட்டு கூட தான் வரும். உங்களுக்கு அந்த அவளுடைய ரேட்டு மட்டும்தான் அதில் இருக்கும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரைன்றது உங்களுக்கு விலைக்கு குறைவு தான். உங்களுக்கு அது மாதிரி வெற்றிலையும் நம்மளுக்கு விலை குறைவு தான். இப்போ நான் ஒரு மிட்டாய் செய்கிறேன்னா அது ஒரு 5 ரூபீஸ்லேருந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் லாலிபாப் மாதிரி வச்சு வெற்றிலை. உங்களுக்கு இதில் வந்து வெறும் இதுலேயுமே வந்து ஒரு 10 டேஸ் தான் நான் வேல்யூ ஆடர் போடுறேன் நான். இதுலேயும் எந்த ஃபுட் கலரோ எதையுமே வந்து போட மாட்டேன் நான், ஹெர்பல் கிடையாது உங்களுக்கு. இது வந்து வெற்றிலை மிட்டாய்ன்றது நம்ம எதுக்கு சாப்பிட்றோன்னா வந்து சளி இருமல்ன்றக்காக தான் சாப்பிட்றோம். அதனால வந்து வேற எந்த கலரோ இந்த ப்ரெசர்வேட்டிவ்க்காக எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் சற்று வந்து கொஞ்சம் விலை நிர்ணயம் பண்ணுறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஹோம்மேடு நீங்கள் போயிட்டாலே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும், இதில் கம்மியாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது ரேட்டு கூட, உங்களுக்கு அவ்வளோனாலே ரேட்டு கூட தான் வரும். அதை உண்மையை சொல்லணும், வாங்குறவங்கள்ட்டாலும் சரி இல்லை வந்து சொல்கிறவங்கள்ட்டும். நான் வந்து என்ன சொல்லிட்டேன், இது சற்று அதிகம் தான், விலை ஜாஸ்தி தான், ஆனால் நம்ம ஹோம்மேடாக செய்கிறோம், நல்லதாக கொடுக்குறோம் அப்படின்றப்ப வந்து வாங்குறக்கள் மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா விலையை யாருமே பார்க்க மாட்டாங்க, வாங்குவாங்க. ஏன்னா நான் செய்கிற ப்ராடக்டில் எதுலேயுமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் சேர்க்கவே மாட்டேன். நான் என்ன ப்ரைஸை சொல்கிறேன்னா அந்த ப்ரைஸை வாங்குறாங்க. இப்போ மக்களுக்கு மத்தியில் வந்து அந்த புரிதல் இருக்குது, ஓகே வீட்டிலேருந்து செய்கிறாங்க அப்படின்றப்ப வந்து யாரும் இப்போ வந்து அதிகமாக வந்து விலையெல்லாம் பார்க்குறது கிடையாது. நம்ம நல்ல பொருளை கொடுத்தோம்னா அந்த பொருளை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சதே வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் எனக்கு பிடிக்கும். நான் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றவங்க தான் என்கிட்ட ஃபுல்லாகவே வந்து கேட்குறாங்க. ஏன்னா நான் வெளில போகிறனால ஒரு 15 வருஷம் ஒரே ஏரியாவில் இருக்கிறேன் அப்படின்றப்ப வந்து வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றனால எனக்கு அந்த சொல்லி கொடுக்கறது ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. நான் வளர்கிற மாதிரியும் என்னோட கூட இருக்கவங்களும் வளரணும். இன்னொன்று பெண்கள் எல்லாமே என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வந்து நான் இன்னொருத்தவங்களும் நம்பி இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்கணும்னாலுமே இன்னொருத்தவங்களை நம்ப வேண்டியதாக இருக்குது, நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள், ஐடியா கொடுங்க, இல்லை ஜாப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஆனால் அந்த பிளாட்ஃபார்மத்தை நான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுன்றக்காக ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கேன் நான். அவங்களுக்காகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சிறுதானியத்தை பற்றி அவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோடய எண்ணம். எனக்கு ஃபோன் கால்ஸ் நிறைய வருது. எனக்கு வர்றவங்க எல்லா லேடிஸுமே எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீட்லேயே இருக்கேன், 4 செவத்துக்குள்ளே இருக்கேன், என்னை எப்பயாச்சும் வெளில கொண்டு வரணும், நான் வெளில கொண்டு வரணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முகம் அறியாதவங்க நிறைய பேர் என்னை நம்புகிறாங்க. அப்போ வந்து அந்த நம்புகிற பொறுப்பில் நான் இருக்கும்போது அவங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுன்றது என்னோடய எண்ணம் எனக்கு. அதனால் இந்த சிறுதானியத்தை எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் இல்லை, லட்டு பண்ணலாம், பர்பி பண்ணலாம், ஃப்ரீ மிக்ஸ் இருக்குது, பொங்கல் இருக்குது, கேக் இருக்குது, இதில் ஏகப்பட்டது இருக்குது. இது ஒரு கடல் மாதிரி. சிறுதானியம் வந்து வெறும் லட்டும் கூழு கஞ்சி மட்டும் கிடையாது, இதில் வந்து 1000 டிஷஸ் வந்து நம்ம இதில் செய்யலாம். வேல்யூ ஆடர் நிறைய இருக்குது இதில் பண்ணுறதுக்கு. உரியது
1: முக்கியமாக வந்து பெண்கள் கற்றுக்கணும் இல்லை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நிலமை அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தோட அந்த சுமூகமான அந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களோட ஒத்துழைப்பு இருக்கு?
0: பெண்களுக்கு வந்து மெயின் குடும்ப சப்போர்ட்டு இருக்கணும். கணவர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட், ரெண்டாவது என் பையன் என்னோட சப்போர்ட். இது வந்து எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் தான் இருக்காது. இப்போ வரைக்கும் எங்க அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக சொந்த பந்தங்கள் சப்போர்ட் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரோடைய சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா என் ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலி இருக்கிற ஒவ்வொரு மெம்பருமே இங்கே உட்காந்துருக்கேன்னா அவங்க எல்லாமே தான் காரணம். சப்போர்ட் அவங்க இல்லாமல் நான் வந்து இருக்க முடியாது. எங்கள் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட். ஏன்னா வந்து நான் எப்படி பேசணும் அப்படின்றத கூட எனக்கு வந்து என் குடும்பம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு இடத்துக்கு போறியா, இப்படி போ அப்படின்வாங்க, கைட் ரொம்ப பண்ணுவாங்க. குடும்பம் வந்து ரொம்ப முக்கியம், உறவுகள் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்பவே. நான் எது செஞ்சாலுமே ஒரு புதுசாக ஒரு உற்பத்தி எது பண்ணாலுமே அவங்கள்ட்ட தான் போய் கொடுப்பேன் நான், குடிச்சிட்டு ஃபீட்பேக் கேட்பேன் நான். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, வசனி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அவங்களும் தான் காரணம்.
1: எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் வந்து தொழில் முனைவோர் ஆகணும், நாமளும் வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலோட தான் எல்லாருமே பயணப்பட்டு போயிட்டு இருக்காங்க.

0: ஆனால் என்னனாலும் பார்க்கும்போது எல்லாரும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது சில இடங்களில் அதை தவற விட்டுறாங்க. தவற விடாமல் எப்படி தோல்விகளையும் அவங்க வந்து வெற்றி படிக்கட்டுகளாக்கி எப்படி சாதனையாளராக உருவாகலாம்?
1: எடுத்த உடனே சேல்ஸ் ஆகும்ன்றது நினைக்கக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டு இன்னொன்று என்னன்னா, நம்மளுக்கு ஒரு மாயை இருக்கும். கற்றுக்கும் போது ஒரு பட்டர்ஃப்ளை நம்மளுக்கு கண்டிப்பாக அது வரும், ஓகே அப்படின்ட்டு. நம்ம செய்யும் போதும் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும். அதை ஒரு சில ரெண்டு கஸ்டமர்ஸ் வைக்கிறாங்க. என்னென்னா வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்த உடனே வந்து ஒரு 10 ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்களா, ஓகே ஹாப்பி ஆகிறாங்க. அடுத்ததுக்கப்புறம் வரலேன்னு சொன்னோடனே டவுன் ஆயிடுறாங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்து எடுக்கிறதுக்கு எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே வந்து எடுத்த உடனே வந்து வர முடியாது. கொஞ்ச நாள் வந்து அவகாசம் வேணும். வெற்றிகள் தோல்விகள் வரத்தான் செய்யும். தோல்விகள் இல்லாமல் வந்து ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. இப்போ நான் இந்த இடத்துல 16 வருஷம் நான் அழுத்தி நான் சொல்கிறேன்னா என்ன காரணம்னா, வெற்றி தோல்விகள் இல்லாமல் சாத்தியமே கிடையாது. தோல்விகள் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வரணும். அப்போ வந்தால் தான் அந்த வைராக்கியத்தோடு வந்து நம்ம ஐயோ அந்த தோல்வியை பார்த்துட்டோம், இன்னும் அந்த தோல்வி வரக்கூடாது அந்த வெறி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு அந்த இலக்கை வந்து நம்ம அடைய முடியும்.
0: நிறைய பயிற்சிகளை நிறைய நபர்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நிறைய தொழில் முனைவோர்களையும் வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து, அதாவது என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள்லாம் நம்ம முன்னாடி இருக்கு, நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் சாதனையாளர் ஆகலாம் அப்படின்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: ரொம்ப சந்தோஷம், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.

உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை கம்பு ஐஸ்கிரீம் தயாரித்தல் குறித்து மதுரை வசந்தி அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி. இனி தொடர்வது வேளாண் தகவல். சர்வதேச அளவில் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் துரியன் பழம் சாகுபடி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மலேசியா, தாய்லாந்தில் புகழ்பெற்ற இந்த துரியன் பழம் தற்போது தமிழகத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, கொடைக்கானல் கீழ் மலைப்பகுதிகளில் மற்றும் மிதமான காலநிலை நிலவும் இடங்களில் நல்ல லாபம் தரும் மாற்றுப்பயிராக உருவெடுத்து வருகிறது. அதிக மருத்துவ குணங்களும் தனித்துவமான சுவையும் கொண்ட இந்த பழத்திற்கு சந்தையில் அதிக தேவையும் உயர் விலையும் கிடைக்கின்றது. நல்ல காலநிலையும் மண் வளமும் துரியன் பழம் சாகுபடிக்கு ஏற்ற சூழலாக அமைகிறது. காலநிலையை பொறுத்தவரையில் மித வெப்ப மற்றும் வெப்பமண்டல பகுதிகள் இதற்கு ஏற்றவையாக இருக்கின்றன. ஆண்டிற்கு 1500 மில்லிமீட்டர் முதல் 2000 மில்லிமீட்டர் வரை மழை பொழிவு மற்றும் 24 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவும் பகுதிகள் இந்த துரியன் பழ சாகுபடிக்கு மிகவும் உகந்தவை. மண் வளத்தை பொறுத்தவரையில் நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண், வண்டல் மண் மற்றும் மலைப்பிரதேச மண் ஆகியவை இதற்கு ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 6.5 வரை இருக்க வேண்டும். தேங்கி நிற்கும் தண்ணீர் வேரழுகல் நோயை உண்டாக்கும் என்பதால் வடிகால் வசதி மிகவும் அவசியம். நடவு மற்றும் பராமரிப்பை பொறுத்தவரையில் விதை மூலம் வளர்ப்பதை விட ஒட்டுக்கட்டுதல் அதாவது கிராஃப்டிங் முறையில் உருவான வீரிய ஒற்றுக்கண்டுகளை தேர்ந்தெடுப்பதே மிகச்சிறந்தது. மரங்கள் விரிந்து வளரும் என்பதால் 30x30 என்ற அடி இடைவெளியில் குழிகள் தோண்ட வேண்டும். 3 அடி ஆழம் மற்றும் அகலம் கொண்ட குழிகளில் தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு கலந்து நிரப்பி கன்றுகளை நட வேண்டும். நீர்ப்பாசனத்தை பொறுத்தவரையில் தொடக்க காலத்தில் வாரம் 2 முறையும் மரம் வளர்ந்த பிறகு சொட்டு நீர் பாசனம் மூலமும் தண்ணீர் பாய்ச்சலாம். பூக்கும் காலத்தில் மிதமான நீர்ப்பாசனமே போதுமானது. அறுவடை மற்றும் வருமானத்தை பொறுத்தவரையில் ஒட்டுக்கன்றுகள் நட்ட 5 முதல் 6 ஆண்டுகளில் காய்க்க தொடங்குகின்றன. ஒரு மரமானது 80 முதல் 100 ஆண்டுகள் வரை தொடர்ந்து பலன் தரும். பூத்த பிறகு 110 முதல் 130 நாட்களில் பழங்கள் முதிர்ச்சி அடைகின்றன. பழங்கள் தானாக மரத்திலிருந்து கீழே விழும்போது அல்லது முதிர்ந்த நிலையை பார்த்து அறுவடை செய்வது நல்லது. மகசூல் மற்றும் லாபம் இதில்

பரிமிதமானது. ஒரு நன்கு வளர்ந்த மரம் ஆண்டுக்கு 50 முதல் 100 பழங்கள் வரை தரும். நல்ல விலையும் சந்தையில் கிடைக்கிறது. இதனால் ஒரு மரத்தில் இருந்தே ஆண்டிற்கு கணிசமான வருமானமும் ஈட்ட முடியும். உர மேலாண்மை பொறுத்தவரையில் இயற்கை உரம் ஆண்டுதோறும் மழைக்காலத்திற்கு முன்னதாக மரம் ஒன்றுக்கு 30 முதல் 50 கிலோ மட்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்டுடன் வேப்பம் புண்ணாக்கு கலந்து இட வேண்டும். தழைச்சத்து மற்றும் மணிச்சத்து அதிகமுள்ள உரங்களை ஆண்டிற்கு 500 கிராம் முதல் 1.5 கிலோ வரை 2-3 தவணைகளாக பிரித்து இட வேண்டும். காய்ப்பு பருவத்தில் சாம்பல் சத்து அதிகமுள்ள உரங்களை பயன்படுத்த வேண்டும். பூப்பதற்கு முன்பும் அறுவடைக்கு பின்பும் 2 தவணைகளாக மரம் ஒன்றுக்கு 2 முதல் 4 கிலோ வரை இடலாம். பழம் உதிர்வதை தடுக்கவும் சுவையை உயர்த்தவும் துத்தநாகம் மற்றும் போரான் சத்துக்களை பூக்கும் தருணத்தில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். நீண்டகால நிலையான வருமானத்திற்கு துரியன் பழ சாகுபடி மிக சிறந்த தேர்வு. தென்னை மற்றும் பாக்கு தோப்புகளுக்கு இடையே ஊடுபயிராகவும் தனிப்பயிராகவும் துரியன் பழ சாகுபடியை செய்யலாம். இதற்கான மேலும் விவரங்களை அருகில் உள்ள தோட்டக்கலைத்துறையை அணுகி அவர்களின் ஆலோசனையுடன் தரமான கன்றுகளை பெற்று சாகுபடி செய்து நல்ல மகசூலை பெறலாம். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. வறண்ட பூமிக்கு எருவே மருந்து. நிகழ்ச்சியில் நிறைவாக விடைபெறும் முன், சொட்டு நீர் பாசனம் நீரை சேமித்து மகசூலை உயர்த்தும்.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கே?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

இரவு வணக்கங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் உங்கள் விமர்சனங்களையும் உங்களது விருப்ப பாடல்களையும் காற்றில் தவளவிடும் நேரமாய் இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நாள்தோறும் நமது நிலையம் ஒளிபரப்பாகக்கூடிய பல நிகழ்ச்சிகளை கேட்டு அந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட தன்னோட மனம் திறந்து அதற்கான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நேயர்கள் தொடர்ந்து எழுதி கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பிரித்த பாடலை வானொலியில் கேட்கும்போது மனம் மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் நிறப்பூக்களாக இங்கே வந்து அஞ்சல் கடிதங்களில் நிறைய கடிதங்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களையும் உங்களது விருப்ப பாடல்களையும் வரவேற்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இது காற்றில் விரியும் கடித மலர்கள். விமர்சன கடிதங்களையும் விருப்ப பாடல்கள் அடங்கிய கடிதங்களையும் தனித்தனியாக எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. மீண்டும் உங்கள் நினைவிற்கு முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் மனம் திறந்த விமர்சன கடிதங்களையும் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்பலாம். இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோட விமர்சன கடிதங்களையும் விருப்ப பாடல்களையும் காற்றில் தவள விட காத்திருக்கக்கூடிய நான் விக்னேஷ் அர்ஜுனன். இன்றைய நிகழ்ச்சியில் பல விமர்சன கடிதங்களையும் பல விருப்ப பாடல்களையும் நிறைவேற்ற காத்திருக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோன்னா தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நிறைய கடிதங்கள் அடங்கிய ஒரு கொத்து என்னோட கைகளில் இருக்குது. இந்த நேயர் எழுதினது தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அப்படிங்கிற பாடல். அதனை தொடர்ந்து காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. அதற்கும் அடுத்தபடியாக நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிற டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவரோட பாடல் கேட்டிருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து நிறைவாக இருக்கக்கூடியவரது கடிதம் நாடோடி திரைப்படத்திலிருந்து உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி அப்படின்னு டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா அவர்களோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் இந்த பாடலை கேட்டு பல கடிதங்களை இந்த நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்களுக்காக இதோ நாடோடி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகிறது.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் முதலாவதாக வரக்கூடிய விமர்சன கடிதம். இரவு நாம் கேட்கக்கூடிய பட்டுச்சிறகு நிகழ்ச்சிக்காக இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் தேமிக காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவர்கள்தான். 30/8/2026 ஞாயிற்றுக்கிழமை பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டேன். காவிய கானங்களின் அணிவகுப்பாய் வந்து சென்றது அன்றைய பட்டுச்சிறகு. கானங்களை என்ன அலைகளாய் பகுத்து எடுத்து காற்றலைகளில் உலாவிட்டு அன்றைய இரவை தாளாட்டிய காற்றின் மைந்தன் எஸ் கார்த்திகை தீபனுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய விருப்ப பாடல் சிவகாசி எம் லட்சிய செல்வம் அவங்களோட விருப்ப பாடல் தான். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அமைதியான நதியினிலே ஓடம் அப்படிங்கிற பாடல், ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு ஆசிரியர் கண்ணதாசன், பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா என்று குறிப்புகளையும் எழுதி அனுப்பியிருக்கிறார். இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரமிரவு 9:14 ஆகுது. அடுத்ததாக வரக்கூடிய விருப்ப பாடல் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பாக ஒரே கை வண்ணத்தில் ஒரே மாதிரியான வண்ண எழுத்துக்களில் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த தொகுப்பு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தனித்தனியாக எழுதிய மடல்களாக தான் இருக்கும். எங்கே வந்திருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ராமேஸ்வரத்திலிருந்து அத்துணை கடிதங்களும் வந்திருக்கு. ஒரே மாதிரியான கைவண்ணம், ஒரே அழகான அந்த முத்திரை பதித்தது போல இவரது எழுத்துக்கள்லாம் அந்த கடிதத்தில் அமர்ந்திருக்கு. முதலாவதாக இருக்கக்கூடிய பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து நினைவே ஒரு பறவை அப்படிங்கிற பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த அமான் ஹம்ஷா அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதத்தில் ராமேஸ்வரம் எம் மதினா அவர்களோட விருப்பமாக என் ஜீவன் பாடுது அப்படிங்கிற திரைப்படத்தில் கட்டி வச்சுக்கோ எந்தன் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் முகமது ஷியாத் அவர்களோட விருப்ப பாடலாக கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து கிளியே கிளியே அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக 1000 தாமரை மொட்டுக்களே அப்படிங்கிற பாடலை ராமேஸ்வரம் ஆசிக் ரஹ்மான் அவர்கள் இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. நிறைவான இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பாடல் சோலையம்மா திரைப்படத்திலிருந்து ஊரோரம் கம்மாக்கரை அப்படிங்கிற பாடல் ராமேஸ்வரம் ரஃபிக் கார்னியா அவர்களோட விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறாங்க. இந்த

துணை தொகுப்பு பாடல்களும் ஒரு குடும்ப உறுப்பினராக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ஒரு பாடல் இதிலிருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கான அந்த பாடல் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என் ஜீவன் பாடுது அப்படிங்கிற திரைப்படத்தில் கட்டி வச்சுக்கோ எந்தன் அப்படிங்கிற பாடல் ராமேஸ்வரம் எம் மதினா அவர்களோட விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கு. ஒவ்வொரு கடிதத்தோட நிறைவிலையும் உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி. நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்றிகளோடு நலம் நேரே, இதோ உங்களுக்கான பாடல்.

நேரமிரவு 9:21. தொடர்ந்து இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிய மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் காற்றில் தவள காத்திருக்கும் அந்த விமர்சன கடிதம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த ஓகே சிவா அவர்களோட 2 கடிதங்கள் தான் என்னோட கைகளில் இருக்குது. 2 கடிதமுமே ஒரே நாளில் அவங்க கேட்ட 2 வேறுபட்ட நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்கள் கொடுத்துருக்குறாங்க. என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கத்துடன் அப்படின்னு எழுதியதோடு மட்டுமல்லாமல், நிலையத்தில் அனைவரும் நலமா என்று கேட்டிருக்கிறாங்க. நிச்சயம் நிலையத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். 28/8/2026 என்று வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். சிறப்பான பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 10 வித்தியாசமான பாடல்களை வழங்கிய ஆர்ஜே அஜிதா அவர்களுக்கு அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தில் நிறைவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மற்றும் ஒரு கடிதத்தில், நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். இப்போவும் எனக்கு மிகவும் பிடித்த வசந்த கானங்கள் 29/8/2025 அன்று 2026 அன்று கேட்டு மகிழ்ந்தேன். பல நாட்களுக்கு பின்பாக ஒரே நிகழ்ச்சியில் 13 பாடல்கள் வழங்கிய ஆர்ஜே சோபனா அவர்களுக்கும் வானவில் பண்பலை 103.3 எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் 6 MGR பட பாடல்கள் வழங்கியது மிகச் சிறப்பு, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்ஜே அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க கேட்ட 13 பாடல்களையும் நடிகர்கள் பாடகர்கள் இது ரீதியாக பிரித்து மொத்த கடிதமும் இடமே இல்லாத அளவுக்கு எழுதி தன்னோட விருப்பத்தை விமர்சனமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மதுரை சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த ஓகே சிவா அவர்கள், நன்றி நேயரே.

அடுத்ததாக விருப்ப பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு மடல்கள் என்னிடம் இருக்குது. அதாவது 5 பாடல்கள் அடங்கிய, ஒரே நபர் 5 பாடல்களையும் வேறு வேறு நாட்களில் கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள் தான். முதலாவதாக நிறைக்குடம் திரைப்படத்திலிருந்து கண்ணொரு பக்கம் அப்படிங்கிற பாடல் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதத்தில் வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து செந்தமிழ் பாடும் அப்படிங்கிற பாடல் கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதற்கடுத்தபடியாக புதிய பூமி என்கின்ற திரைப்படத்தில் வெளியே வெளியே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. அதற்கடுத்தபடியாக எங்க மாமா திரைப்படத்தில் சொர்க்கம் பக்கத்தில் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. நிறைவா 5வது கடிதத்தில் எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மேகம் கொட்டட்டும் அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. நிச்சயம் மேகம் கொட்டட்டும் பாடல் உங்களுக்காக இதோ ஒலிக்கிறது. கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 9:30 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளின் வாயிலாக காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த விமர்சன கடிதம். கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் கலைத்துறை ராஜன் அவர்கள் தான் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 30/8/2026 அன்று காலையில் எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டும் திட்டமிட்டு எந்த செயலையும் சிறப்பானதாக நாம் செய்ய வேண்டும், திட்டமிடலில் நாம் எறும்புகளிடம் கற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்து சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். திட்டம் பற்றி திட்டமாக தகவல் அளித்த சித்ரா கணபதி அவர்களுக்கும் மதுரை பண்பலை 103.3 மிக்க நன்றி பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து காற்றில் விரிய

கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய விருப்பப்பாடல் மா தவமணி. குண்டேந்தல் பட்டி மா தவமணி அவரோட விருப்பப்பாடல் தான். மாட்சிமை மதுரை ஆகாஷ்வாணி பண்பலை வானொலி நிலையத்தாருக்கு வணக்கம், நலம் நலம் நாடுவதும் அதே அப்படின்னு அழகான எழுத்துக்களில் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவர் விரும்பி கேட்டிருக்கும் விருப்பப்பாடல் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாங் கேட்டிருக்கிறாங்க. இடப்பட்டிருக்கும் திரைப்படம் பசும்பண் திரைப்படம். வெளிவந்த ஆண்டு 1995. இந்த பாடலை பாடியவர்கள் கிருஷ்ணச்சந்தர், சுஜாதா, இசை வித்யாசாகர், கவி வைரமுத்து அப்படின்னு சொல்லி அனைத்து தகவல்களையும் எழுதி அனுப்பியிருக்கிறார். இதோ நிறைவாக அவர் எழுதியிருக்கிறார். அனைத்து நேயர்களுக்காகவும் ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இதோ இவரின் சார்பாக அனைத்து நேயர்களுக்கும் இந்த பாடல் வருகிறது.

0: காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய விருப்ப பாடல் சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த சௌத்ரி பிரகாஷ் அவர்களோட விருப்ப பாடல் தான் கருப்பு வெள்ளை திரைப்படத்திற்காக முத்து தோரணமே என்கின்ற பாடல்.
1: முத்து தோரணமே, முல்லை பூவனமே, தத்தி தாவி வரும் மானினமே, தாரகையின் ஊர்வலமே,

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த விருப்ப பாடல் விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தைச் சேர்ந்த தேன்மொழி பிஎஸ்சி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட விருப்ப பாடல் அப்படிங்கிறது சொர்க்கம் என்பது நமக்கு

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த விருப்ப பாடல் விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தைச் சேர்ந்த ஆ தேன்மொழி பிஎஸ்சி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட விருப்ப பாடல் அப்படிங்கிறது சொர்க்கம் என்பது நமக்கு, நம்மவர் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வருகிறது.

நேரம் இரவு 9:46 காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தரக்கூடிய விருப்ப பாடல் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவர்களோட விருப்ப பாடல் தான். இவரோடு இணைந்து மம்சாபுரத்தைச் சேர்ந்த மீனா அவர்களும் இந்த பாடல்

காற்றில் விழியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய விருப்ப பாடல் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரைச் சேர்ந்த பி ரங்கநாதபுரத்தில் உள்ள எல்வி மணி மற்றும் திலகவதி அவங்களோட விருப்ப பாடல் தான். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் "நான் மாண்தோப்பில் நின்றிருந்தேன்" அப்படிங்கிற பாடல், எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. இதோ பாடல் வருகிறது.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி தரக்கூடிய பாடல். வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் முதல் தெருவைச் சேர்ந்த சக்தி ஜனார்த்தனன் அவர்களோட விருப்ப பாடல் தான். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 பண்பலை வானொலி நிலையத்தில் அனைவருக்கும் மிக மிக நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கடிதம் வாசிக்கும் உள்ளங்களுக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. மிக்க நன்றி நேயரே. இவர் விரும்பி கேட்டிருக்கும் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் விளக்கேற்றியவள் திரைப்படத்திலிருந்து கத்தியை தீட்டாதே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. இதோ இரவு நேரத்தை அலங்கரிக்கும் இந்த பாடல் உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டு ரசித்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு சொல்ல நினைத்த 1000 வார்த்தைகள் அமைதியாகி விடுகிறது.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கிறோம். பட்டு சிறகு பூக்கள் மலர்வதை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவற்றின் வாசம் யாரையும் கேட்காமலே தொட்டு செல்கிறது போல் உன் எண்ணங்கள்.

காற்று மாறுகிறதா மாலை மாறுகிறதா என தெரியவில்லை. அவள் வருகையில் எல்லாம் மாறுகிறது காதலை தவிர.

கேட்டுட்டீங்க பட்டு சிறகு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வண்ணங்கள் பல சேர்ந்தும் முழுமையடையாத ஓவியமாக இருந்த வாழ்வில் அவள் வந்த பின் காவியமாக ஆனது.

வண்ணம் கொண்ட மலர் வாசமின்றி இருந்தால் முழுமையாகாது. அதுபோல அவள் நினைவுகள் இல்லாத நாட்கள் இனிமையாகாது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்று உன்னோடு, இன்று

103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. காதலை விட என் பொய்யை நன்றாக புரிந்து கொண்டாய், ஒற்றை புன்னகையில்.

0: கீதங்கள் இசையின் சுவரங்களில் இன்பத்தின் மயக்கம் என் இசை பாடல்களில் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேகஸின் நாளை நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், காலை 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:50 நாளை காலை 6:50 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இனாம்புழியூர் ஸ்ரீ சபரிவர மாரியம்மன் திருக்கோயில் வழங்குபவர் புறமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சனேஞ்சலா கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா. நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 9:02

பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சனேஜலா கேட்கலாம். 12 விருப்ப கானங்கள், 10:30 இருபட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம் சனேஜலா கேட்கலாம், 11:02 கண்ணாடி மாளிகை. காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தொழில் முனைவோர் சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர் செல்வமீனா. 12 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்னேகிரியே. 1 வசந்த கானங்கள், 2 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு. நாளை மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம், 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. சங்க இலக்கியத்தில் தமிழர் வாழ்வியல் பேருரை வழங்குபவர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலையின் 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை நாளைய நிகழ்ச்சிகளாய் நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனினும் இனிய கீதமாய் கேட்கலாம். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:10 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:36 இணைந்திருக்கிறோம் நேர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். மனம் வருடும் பாடல்கள் வரிசையில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:51 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மனம் நீங்க பாடல்கள் வரிசையாக கேட்டுருக்கும் தேனும் பாலம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து.

ஆதாயம் தந்தை நீ.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சாந்தினி. இனி தொடர்வது விவித் பாரதி தமிழ் 102.3 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: அன்பில் உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூடா.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? எந்தை மோலை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்பு

0: கண்டவன் என்னென்னமோ சொல்ல குடிக்கிறான்.
1: No, no, no, no.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாண சாப்பாடு.

தங்கச்சி பொறக்கணும், நான் பாவாடே சட்டை தச்சி கொடுக்கணும், மாமான்னு சொல்லணும் மழலையெல்லாம் கேட்கணும், மாமான்னு சொல்லணும் மழலையெல்லாம் கேட்கணும், முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

இதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனை.

பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மன

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் ஒரு பாக்கு மெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ளது.

நேர்களை நேரம் காலை 4:11. நேர்களை கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வன் அவர்களின் நாகஸ்வர இசை, மேல்சனங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவில். துவக்கமாக ஸ்ரீ கணேச சரணம் என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடல், திபாங் ராகம், ஆதி தாளம்.

காப்பதுவே உனது பாரம் என துவங்கும் தஞ்சாவூர் சிவானந்தம் பிள்ளை பாடல் ஆனந்த பைரவி ராகம் ஆதி தாளம்.

ஓடோடி வந்தேன் கண்ணா என துவங்கும் அம்புஜம் கிருஷ்ணா இயற்றிய பாடல், தர்மாவதி ராகம், ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய காலை புத்துணர்ச்சியான காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 17ஆம் தேதி, பராவ வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை.

0: இன்றைய நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் நாள் ஒரு குரல். இன்றைய குரல் 410.
1: விளங்கொடு மக்களனையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்.
2: சிறந்த நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை போன்றது. குறள் 410, அதிகாரம் கல்லாமை.
1: விளங்கொடு மக்களனையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்.
2: சிறந்த நூல்களை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை போன்றது. குறள் 410, அதிகாரம் கல்லாமை.
0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 புதிய காலை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:50 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர். அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இனாம்புலியூர் ஸ்ரீ சபரிவர மாரியம்மன் திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாய் கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பகுபெறலாம். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறைசை, 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள், 10:30 இருபட பாடல்கள். அதைத் தொடர்ந்து 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 கண்ணாடி மாளிகை. காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் தொழில் முனைவோர் சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர் செல்வ மீனா. அதைத் தொடர்ந்து 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே.

வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3:02 என்சிஆர்டின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம், 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம், அதைத் தொடர்ந்து 4:30 பண்பலையின் ஆட்டக்களம் கேட்கலாம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம், 8:05 பட்டாம்பூச்சிகள். அதைத் தொடர்ந்து 8:30 இலக்கிய உலா, சங்க இலக்கியத்தில் தமிழர் வாழ்வியல் பேருரை வழங்குபவர் முனைவர் வைகை செல்வம் அவர்கள், 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மேகசின் அலைவரிசையில் இனிதே நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மேகசின் அலைவரிசையை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மனம் கமழும் பக்தி மாலை.

வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். பக்தி பாடல்களாக கேட்டு ரசிக்க போறோம் இசையமுதம் நிகழ்ச்சியில். இசையமுதம் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.